0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: பிடிக்கிறவங்களை விட அந்த புகையை சுவாசிக்கிறவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுறதா சில அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. ஒரு சிலர்லாம் ஸ்டைலாக சொல்லுவாங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு நண்பா, அதான் புகையை பிடிச்சி என் டிப்ரெஷன் எல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த வார்த்தைகள் ஸ்டைலாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கைக்கு உதவுமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இல்லைங்களா? வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. இன்னைக்கு ஒரு அழகான கதையை தான் சொல்ல போறேன். இந்த கதைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நொடி அப்படின்னு கூட வைக்கலாங்க. ஒரு அழகான குடும்பம், அம்மா அப்பா மகள்னு ஒரு அழகான குடும்பம். அப்பா ஐடி துறையில் வேலை பார்க்குறாரு, ரொம்ப கிரியேட்டிவ் மைண்டாக வேலை பார்க்குறாரு, புது புது ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வருவார். இந்த புது புது ஐடியாலாம் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னு அவருக்கு நினைக்கிறாருன்னா, இந்த புகைப்பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் வருதுன்னு அவர் நினச்சி அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு அவர் ஆளாயிடார். ஆஃபீஸில் மட்டுமே இருந்த இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் கடைசியில் வீடு வரைக்கும் வந்துடுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவருடைய 6 வயது மகள் அவரை பார்த்து, அப்பா இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதை தூக்கி போட்டுருங்க, எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போது அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு புகைப்பிடிக்கிறது, இனிமேல் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி அமைச்சிடுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையுடைய பள்ளியில் ஒரு போட்டி நடக்குது, ஓவிய போட்டி நடக்குது. ஃபேபுலஸ் ஃபாதர், சிறந்த அப்பா அப்படின்ற தலைப்பில் தான் அந்த ஓவிய போட்டியானது நடைபெறுது. அந்த போட்டியில் இவளும் கலந்துக்கிறாள். நான் என் அப்பாவை பற்றி ஓவியத்தை வரைய போறேன்னு சொல்லிட்டு ஓவியங்களை வரையறா. அந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அந்த ஓவிய போட்டியில ஆசிரியர்கள் ஓவியம் போட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருடைய ஓவியத்தையும் பார்த்துக்கிட்டே வராங்க. அப்ப இவளுடைய ஓவியத்தையும் பார்க்கறாங்க. பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. தன்னுடைய அப்பாவை எந்த அளவுக்கு அவள் உன்னிப்பாக கவனிச்சிருந்தா இந்த அளவுக்கு ஓவியத்தை வரைஞ்சிருப்பா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, வியப்படைகிறாங்க. போட்டிகள் எல்லாமே முடிஞ்சது. ஈவினிங் ஆன உடனே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அப்போ இவளுடைய அப்பாவும் பள்ளிக்கு வராரு. அப்போ வரும்பொழுது ஆசிரியர் அவள் வரைஞ்ச அந்த ஓவியத்தை கொண்டுட்டு போயிட்டு அவர்கிட்ட, அவருடைய அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. உங்கள் குழந்தை ரொம்ப அழகாக ஓவியம் வரைஞ்சிருக்கா, நீங்களே பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த ஓவியத்தை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் எப்படி வரைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டு புகைப்பிடிக்கிறார் இல்லைங்களா, அதனால் தன்னுடைய அப்பா கையில் புகைப்பிடிப்பது இருக்கிறது போலவும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகை ஒரு அரக்கன் போல மாதிரி அப்பாவையே மெல்ல மெல்ல விழுங்குற மாதிரியும் அவள் ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சுட்டுருப்பா. முடிச்சதுக்கப்புறமா லாஸ்டில் ஒரு லைன் ஒன்று எழுதியிருப்பாள், ஐ லவ் மை அப்பா, ப்ளீஸ் என் அப்பாவை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான உருக்கமான ஆழமான ஒரு லைனையும் அவள் எழுதி முடிச்சிருந்திருப்பா. இதை பார்த்த உடனே அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு மாதிரி தனக்குள்ளாரியே ஒரு மாதிரி ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. இதை பார்த்தாப்பாக்க அந்த ஒரு நொடி குழந்தையோட மனசில் எவ்வளவு பெரிய பயத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்குங்க. அந்த நொடியில் இருந்து புகைப்பிடிக்கிறத அவர் விட்டுறவே செஞ்சிடறாரு. ஸோ நாம் ரிலாக்ஸேஷனுக்காக அல்லது எனக்கு புது புது ஐடியாஸ்லாம் அப்போ தான் உருவாகுது அப்படின்றதுக்காக ஒரு தொடங்கப்பட்ட பழக்கப்படுத்தி கொண்ட அந்த புகைப்பிடித்தல் அப்படின்றது நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்மளை நேசிக்கிறவங்களையும் எந்த அளவுக்கு பயப்படுத்தி வச்சிருக்கு, அழிக்கிறதுக்கான அந்த பயத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த புகை பிடிக்கிறது அப்படின்றது எவ்வளவு மோசமான விஷயம் இல்லைங்களா? ஸோ அதனால புகை இலையை ஒழிப்போம், புகை பிடிப்பதை குறைப்போம், புன்னகையை விதைப்போம். இன்று சர்வதேச புகை இலை ஒழிப்பு தினம். இந்த நாளில் இந்த கருத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ வானிலை நிலவரம் எப்படி இருக்கு நாம தெரிந்து கொள்ளலாம். உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் இன்று நிலவும். மழைக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, தற்போது மத்திய மேற்கு, தென்மேற்கு மற்றும் குமரிக்கடல் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. அதே போல வளிமண்டலத்தில் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சியும் நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஜூன் 3 தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது. ஜூன் 3 வரை நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. பாடல்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
2: உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: திட்டமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.

0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
4: காலை 7:18 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். இன்று காலை 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, என் வாழ்க்கை இவரால் அர்த்தமாக்கப்பட்டது. என் வாழ்க்கை இதனால் அழகாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் யாரை அல்லது எதனை சொல்வீர்கள்? இதுதான் இன்றைக்கான தலைப்பு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787070107 என்ற எண்ணை தொட்டு காலை 11 மணிக்கு. இப்போ நாம என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணலாம், எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கு? இப்போ ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, அடுத்தது வந்துட்டு காலேஜ் போவீங்க, நிறைய படிக்கிறதுக்காக நிறைய இடங்கள்லாம் தேடிக்கிட்டே இருப்பீங்களா? அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு எக்ஸாம் பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். 28ஆம் தேதி நடக்கவிருந்த அந்த கியூட் நுழைவு தேர்வானது ஒத்தி வைக்கப்பட்டது இல்லைங்களா? அந்த தேர்வு இன்றைக்கி 31ஆம் தேதி நடக்க இருக்கிறது. மேலும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதியிலும் அந்த தேர்வானது நடத்தப்படும்னு தேசிய தேர்வு முகமை அறிவித்து இருக்கிறது. தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நுழைவு சீட்டை நீங்கள் qntaenic.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக, தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து படிக்க விருப்பம் இருப்பவர்களுக்கான ஒரு தகவல் தான் இதுக்குள்ள. இதில் போயிட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானதும் ஐடிஐயில் சேர்ந்து படிக்கலாம். அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்றதுக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாங்க. www.skilltraining.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 50 ரூபாய் மட்டும்தான். கட்டணத்தை நீங்கள் யூபிஐ, ஃபோன்பே, ஜிபே இதன் மூலமாக எல்லாம் செலுத்திக் கொள்ளலாம். இந்த தகவலை சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நமக்கு தெரிவித்து இருக்கிறார். அடுத்ததாக, தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமியில் காலியாக இருக்கக்கூடிய 451 பணியிடங்களுக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையமான யூபிஎஸ்சி தேர்வு நடத்த இருக்கு. இதற்கான கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. மேலும் ஒரு கூடுதலான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாத இருபாலரும் இதில் விண்ணப்பிக்கலாம். upsc.gov.in June 9ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பித்து ஆக வேண்டும். அடுத்ததாக, நம்ம சேலம் செவ்வாய்பேட்டையில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு நடுநிலை பள்ளி இருக்குங்க. அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி தான் நடுநிலை பள்ளி. அந்த பள்ளியானது செவ்வாய்பேட்டையில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பள்ளியில் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையானது தொடங்கி இருக்கு. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதிகளும் இருக்கிறது. பார்வை திறன் குறைபாடு உடைய மாணவர்கள் இந்த பள்ளியில் சேர்ந்து பிரெய்லி முறையில் பாடங்களை படிக்கலாம். சேர விருப்பம் இருக்கிறவங்க நேரடியாக நீங்கள் பள்ளிக்கே சென்று விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா எண்களை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. தொலைபேசி எண் 0427-2213-188. மீண்டும் ஒருமுறை நான் தொலைபேசி எண்ணை சொல்லிடுறேன். 0427-2213-188. அடுத்ததாக, அலைபேசி எண் 97-91-7-28-29-2. மீண்டும் ஒருமுறை 97-91-7-28-29-2. இந்த இரண்டு எண்களையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டு விவரங்களை தெரிந்து கொண்டு பள்ளியில் போய் சேரலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இணைந்தே இருங்கள். பாடல்களுக்கு பிறகு மீண்டும் நாம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:30 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில. நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க கட்டாயமா ஓட் பண்ணலாம். நேர்களே, நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் எல்லாமே டாப் 10 மியூசிக்ல கேட்கலாம். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8 டாப் 10 மியூசிக் வலம் வரும். அந்த நிகழ்ச்சியில நீங்க ஓட் பண்ண பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்கலாம். எப்படி ஓட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மொபைல் எடுங்க, 9788770178 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டோட நேம் சொல்லலாம். அப்படி இல்லையா, நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு இதே நம்பருக்கு உங்கள் பேர், உங்கள் ஊர், என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அந்த பாட்டோட நேமையும் நீங்கள் டைப் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா போதும். டாப் 10 மியூசிக்கில் உங்களுடைய பெயரோட நீங்கள் கேட்ட பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி காலையில் 8 மறக்காமல் கேளுங்க டாப் 10 மியூசிக். இப்போ நாம் வந்துட்டு நிறைய தகவல்கள்லாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேலம் மாநகராட்சியுடைய ஆணையராக லலித் ஆதித்ய நீலம் அவர்கள் புதிதாக பொறுப்பேற்று இருக்கிறார். மே மாதம் 25 அவர் பொறுப்பேற்று இருக்கிறார். அவருக்கு நம் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அடுத்ததாக June 1 வரைக்கும், அதாவது நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பு பேருந்துகள் எல்லாமே இயக்கப்படுகிறது. ஏன்னு 2-3 பார்த்தீங்கன்னா பண்டிகை, வார இறுதி நாட்கள் தொடர் தொடர் விடுமுறையெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதனால சிறப்பு பேருந்துகள் June 1 வரைக்கும் இயக்கப்பட இருக்கிறது. 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதனால் யாருமே வந்துட்டு எந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது நெருக்கடிகள்லாம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடரலாம். அடுத்ததாக June 4 பள்ளிகள் திறக்கப்பட இருக்குங்க. எல்லா பெற்றோருக்குமே பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களை வச்சு சமாளிக்க முடியலப்பா, எப்படா ஸ்கூலெல்லாம் திறப்பாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க பேரண்ட்ஸ். பட் குழந்தைங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி இன்னும் 1 லீவ் இருக்காது, அட்லீஸ்ட் இன்னும் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு எல்லாமே குழந்தைங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரிங்க, ஸ்கூல் ஓப்பன் ஆகாது ஆகலை என்ன இருந்தாலும் June 4 நீங்கள் ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும். இப்போ எல்லார் வீட்லேயும் பரபரப்பாக இருக்கக்கூடியது என்னவா இருக்குன்னா, ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கி, நோட்டெல்லாம் வாங்கி, அட்டை போடுறதா இருக்கட்டும், பேக் வாங்குறதா இருக்கட்டும், யூனிஃபார்ம் எல்லாம் வாங்குறதா இருக்கட்டும், இப்படி ரொம்ப இந்த 4 வந்துட்டு இப்படியே பரபரப்பாக தான் இந்த 4 போகிறதே தெரியாது. ஒரே ஸ்கூல் பிஸியில் தான் இருப்பீங்க. ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போடாமல் போயிடுங்க, நல்லா படிங்க அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அடுத்ததாக இந்தியாவுடைய 2 அபாயமான சாலை எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? சரி நானே சொல்லிடுறேனே. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் தர்மபுரிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய முக்கிய பாதையாக இருக்கக்கூடிய தொப்பூர் கணவாய் பகுதி தாங்க அந்த 2 பெரிய அபாய சாலை. இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், அடிக்கடி அங்கே வந்துட்டு நிறைய விபத்துகள் எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கிறதுக்கும் தவிர்க்கறதுக்கும் தான் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணியானது நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. 2028 இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படியெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலைகளில் ஒரு 8 கிலோமீட்டருக்கு வேக வரம்பை எச்சரிக்கக்கூடிய விதமாக 20 இடங்களில் சோலார் பிளிங்கர் லைட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 30 கிலோமீட்டர் வேக வரம்பை எச்சரிக்கக்கூடிய விதமாக 35 இடங்களில் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய பிளிங்கர் லைட்டும் பொருத்தப்பட்டிருக்கு. ஒன்று சோலார் பிளிங்கர் லைட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரண்டால் வரக்கூடிய பிளிங்கர் லைட்டும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி, இந்த இடத்துல 3 கிலோமீட்டரில் தான் போகணும். ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு

ஆபத்து ஏற்படக்கூடிய பகுதி அப்படின்னு இன்டிமேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைச்சிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ் லெவலில் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வாகன ஓட்டுநர்களுக்கு அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த பகுதியெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக சாலைகளில் சிவப்பு நிற வண்ணம் ரெட் பெயிண்ட் வந்துட்டு பூசப்பட்டு இருக்குங்க. இது வந்துட்டு இதுதான் அபாயகரமான சாலை, இங்கே கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும், மெதுவாக தான் போகணும் அப்படின்னு வாகன ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கக்கூடிய விதமாக சாலைகளில் சிகப்பு நிற வண்ணமும் பூசப்பட்டு இருக்கு. ஸோ முதல் அபாயகர சாலை எங்கே இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இரண்டாவது அபாயகர சாலை இந்தியாவில் நம்மளுடைய தருமபுரியில் இருக்கக்கூடிய தொப்பூர் கணவாய். அப்போ முதல் பகுதி எங்கே இருக்குது முதல் அபாயகர சாலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மத்திய பிரதேச மாநிலத்தில் தாங்க இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி பெயிண்ட்டு லைட் எல்லாமே போட்டு தான் அந்த சாலையை வந்துட்டு அமைச்சும் இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம வாகனத்தால் நிறைய பாதிப்புகள் எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதை சமாளிக்கணும் அப்படின்னா நிறைய நமக்கு எச்சரிக்கைகளும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன எச்சரிக்கைகள் இருந்தாலும் நாம் டிரைவ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. மது அருந்தாமல், புகை பிடிக்காமல், ஹெல்மெட் எல்லாம் போடாமல் போகிறது எல்லாமே வந்துட்டு தவிர்க்கணும். காராக இருந்தாலும் சரி, இரண்டு சக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி, ஹெல்மெட், சீட் பெல்ட் எல்லாமே போட்டுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியான முன்னேற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டுட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு பிறகு, இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:45 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பத்மஸ்ரீ விருதுகள் இதெல்லாமே வழங்கப்பட்டதுங்க. கலை மற்றும் சமூக சேவை, பொதுப்பணி, இலக்கியம், மருத்துவம், விளையாட்டு, இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் பத்ம விருதுகள் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டுமே மத்திய அரசால் வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. இந்த 2025 பத்ம விருதுகள் ஜனவரி மாதம் 25 யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்குன்றது அறிவிக்கப்பட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் அந்த அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் சிவசங்கரி அவங்களுக்கு, ஹண்டே சிவசங்கரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு இருக்குங்க. இது வந்துட்டு பத்ம விருதுகள் வாங்கின அனைவருக்குமே நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிக்கெட்டை பற்றி தாங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக நடந்த இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப ரொம்ப ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. யார் அவர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் டீமில் விளையாடிய வைபவ் சூரியவன்ஷி அவங்க தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு தான், 14-15 தான் ஆகுது. ஆனால் இந்த வயசுலேயே ஒரு எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்குற வகையில் சூப்பராக விளையாடி இருக்கிறாரு. 766 ரன்னு 16 போட்டி. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 237.31. ரொம்பவே சூப்பராக விளையாடி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய உத்தேச அணியிலையும் வைபவ் சூரியவன்ஷி இடம் பெற்றிருக்கிறார் அப்படின்றது கூடுதல் தகவல். அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இந்த 14-15 வயசில் நாமளாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது, நானாம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு யோசிக்கும் போது, என்ன பண்ணிட்டு இருந்தேன், 10th தான் படிச்சுட்டு இருந்திருப்பேன். அதுக்கும் வீட்டில் நல்லா படி படிக்க மாட்டேன்றேன்னு திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டுலாம் படிச்சுட்டு இருந்தேன். பட் இவரை பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கார். நாடு என்ன, வேர்ல்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு. பெரிய மிகப்பெரிய சாதனையை ஒரே நாளில் நிகழ்த்தியிருக்கிறார். அதுவும் ஒரே ஒரு ஐபிஎல்ல நிகழ்த்தியிருக்கிறார் அப்படின்ற போது மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அவருடைய அந்த முயற்சி அந்த பயிற்சி தான் அவருக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் எல்லாருமே முயற்சி செஞ்சோம் அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு சிலருக்கு கூடிய விரைவிலே கிடைக்கும், ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் கடந்து போகும். அதெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கவே கூடாது. ஆனால் நமக்கு பிடிச்ச துறையில் நம்மளுடைய வேலையை சிறப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால், புது புது ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பாக ஒரு நாள் நாமளும் இவரை மாதிரியே ஒரு சாதனையாளராக மாறலாம் அப்படின்றதுல எந்த வித கருத்து வேறுபாடும் கிடையவே கிடையாது. அதனால நீங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றி ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறத்துக்கு இன்னும் 12 நாட்கள் தாங்க இருக்கு. ஜூன் 11 ஜூலை 19 வரைக்கும் இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது நடக்கவிருக்கிறது. கிரிக்கெட் போட்டியில் நிறைய பேர் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய போட்டிகள், கால்பந்து போட்டி, உலக துப்பாக்கி சுடுதலில் பார்த்தீங்கன்னா மனு பாகர் ஜோடி வந்துட்டு வெள்ளி பதக்கத்தையும் வின் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு தகவல் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்புக்காக எப்படி சிங்கப்பெண்கள் அதிரடி படை அப்படின்ற ஒன்று இருக்கோ, அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பெண்கள்

பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய சக்தி பாதுகாப்பு வார் ரூம் அமைக்கப்பட இருக்கிறதா அந்த மாநில காவல்துறை அறிவித்து இருக்குங்க. ஸோ பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் பாதுகாப்புன்னு கிடையாது, மனிதர்களுக்கான பாதுகாப்பே இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா அதில் பெண்கள். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்காக நிறைய ஒவ்வொரு மாநிலத்திலுமே சிறப்பாக நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பெண்களும் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக ஊடல் நெசவு அப்படின்ற ஒரு பாடல், அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து பேசலாம், இணைந்து இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: யாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:55 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி தாங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு காலையில 11:00 அழைப்பதி ஆரோ நிகழ்ச்சி வரவிருக்கிறது. இன்னைக்கு என்ன தலைப்புல வர இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கை இவரால் அர்த்தமாக்கப்பட்டது, என் வாழ்க்கை இதனால் அழகாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் யாரை அல்லது எதனை சொல்வீர்கள் அப்படின்றதுதான் இன்னைக்கான தலைப்பா இருக்கு. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு திருப்பு முனையா இருந்திருப்பாங்க. ஒரு நபரா இருக்கலாம், அவருடைய தொழிலா இருக்கலாம், அல்லது அவர் படித்த புத்தகமாக இருக்கலாம், அல்லது முகம் தெரியாத ஒரு நபர் கூட ஏதோ ஒரு சொன்ன அந்த வார்த்தைகளா இருக்கலாம். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பிறகு, அந்த நபரை சந்தித்ததுக்கு பிறகு, அந்த தொழில் தனக்கு பிடிச்ச தொழில போனதுக்கு அப்புறமா, இந்த தொழில் மூலமா என் வாழ்க்கை அழகாயிட்டு இருக்கு, இந்த தொழில் தான் என் வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், இவங்க மூலியமா இதனால தான் என் வாழ்க்கை அர்த்தமாக்கிட்டு இருக்கு, என் வாழ்க்கைக்கு ஒரு பொருள் அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில சொல்ல போறீங்க. எல்லாருக்குமே யாரோ ஒருத்தவங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு உந்து சக்தியா இருப்பாங்க. என்னது என்ன இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, அந்த வாழ்க்கை அப்படின்றது பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காக வாழாம, இனி பிறக்கவே போவதில்லை அப்படின்றதுக்காக வாழ்ந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க. நம்ம ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க நமக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. இனி இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது நம்முடைய மனசுல இப்படி பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி பதிஞ்சதுக்கு அப்புறமா நாம் அந்த வழியில பயணிப்போம், வாழ்க்கை சொன்ன மாதிரியே அழகா இருக்கும், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரியே உங்களுக்கே தோணும் இல்லைங்களா. அப்படியான நபர் உங்க லைஃப்ல இருக்காங்களா அவங்களை பத்தி சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது இருக்கா அதை பத்தியும் நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787707 என்ற எண்ணிற்கு காலை 11:00 நிகழ்ச்சியில் உங்களோடு உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமாக்கி அந்த நபர்களை எல்லாம் தெரிந்து கொள்ள நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். மீண்டும் நான் உங்களை 11:00 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட பாட்டு போட்டு காட்டுறதுக்காக வந்துட்டேன். திவாகர், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரமும் அற்புதமான அசத்தலான 10 பாட்டு ஓட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே வேற லெவல் பாட்டு. அதுவும் முக்கியமாக ஒரு சில பாடல்கள்லாம் போன வாரம் கேட்ட பாடல்கள் மாதிரியே தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பாட்டுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்க திவாகர், போட்டு விடுங்க திவாகர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க. அதனால் ஒரு சில பாடல்கள் போன வாரத்தில் இருந்த பாடல்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் மேலே இடத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சூப்பரான பாட்டெலாம் இந்த வாரம் கொண்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறதுக்காக. எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட் 10வது இடத்துல இவரோட பாடலுக்கு ஒரு தனி கூட்டமே ரசிகரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சாந்தகுமாரோட குண்டுமல்லி கொண்ட கறி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது ஒரு டூயட் சாங் மக்களே, சூப்பரான ஒரு பாட்டு, அருமையாக பண்ணியிருப்பார் சாந்தகுமார். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல இருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல இருக்கு. இந்த பாடலுக்கு மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா இந்த தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல். இது வந்து ஒரு தத்துவ பாடல். அதே சமயத்தில் இதில் வரக்கூடிய வரிகளும் ரொம்பவே அற்புதமாக அருமையாக இருக்கும். இந்த பாட்டு இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டும் வந்துக்கிட்டே இருக்கு மக்களே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: Music Number 10.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
4: மேலும் தொடர்புக்கு 7036663333. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் Top 10 music.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இப்போ தான் வந்து 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டு முடிச்சிருப்பீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாவாக் பிரதர்ஸோட அடியே புல்ல அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. ஹாவாக் பிரதர்ஸோட இந்த அடியே புல்ல அப்படிங்கிற பாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2017-18 சமயத்தில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டு கேட்குறப்ப அவ்வளோ செமையாக இருக்கும். இந்த பாட்டு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு ஆல்பம்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. ஹாவாக் பிரதர்ஸ் நம்ம ஊருக்கு சேலம்க்கு வந்தப்போ, சோனா எஃப்எம்க்கு வந்தப்போ நமக்காக இந்த பாட்டெலாம் நீங்கள் வந்து சோனா எஃப்எம்ல ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்காக நிறைய பாடல்கள் கொடுத்தாங்க. அதில் ஒரு பாடலும் இந்த அடியே புல் அப்படிங்கிற பாடல். பாடல் கேட்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது வந்து ஒரு காதல் தோல்வியில் அந்த அவரோட வழியை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு வரிகள் கொண்ட ஒரு பாட்டு. சூப்பரான பாட்டு. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய, அவரோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு சமையான பாட்டு. என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, சண்டாலா அப்படிங்கிற பாடல் தான் இதோட பெயர். அதாவது சண்டாலா அப்படிங்கிறத கேட்குறப்ப என்னடா திட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பாட்டோட பெயர் தான் அப்படி இருக்குமே தவிர, உள்ளே இருக்கிற வரிகளும் சரி, அந்த பாடலுக்குள்ளே இருக்க அவங்களோட குரலும் சரி, எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ரொம்ப ரசித்து இந்த பாடலை பண்ணியிருப்பார் மணிமாறன். இது ஃபுல்லாகவே ஒரு பெண்ணோட குரலில் தான் வரும். ரொம்பவே அற்புதமாக பாடியிருப்பாங்க. அதில் வர அந்த பெண் குரல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாடல் 2 பாடலுமே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
6: Music number 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க அந்த பாக்கரனுடன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சிருச்சு மக்களே, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதில் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடவா. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அச்சு இருக்கார்ல, அச்சுவோட ஒரு சூப்பரான பாட்டு தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த 6வது இடத்துல இருக்கக்கூடிய அச்சுவோட என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைடு வித் மீ அப்படிங்கிற பாடல் தான். இந்த ரைடு வித் மீ பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அருமையான பாட்டு இது. இந்த பாட்டில் வந்து அவர் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்க மியூசிக்கும் சரி, அவருக்கு ஹூக்கா அதாவது இந்த கோரஸில் வரக்கூடிய அந்த வரிகளும் சரி, ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அச்சுவோட ஸ்லாங்கே இந்த பாட்டில் வந்து அற்புதமாக இருக்கும், சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த பாடலை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சக்தி சிவமணியோட தேன் திரை அப்படிங்கிற பாடல் தான் இந்த பெற்றிருக்கு. சக்தி சிவமணி பண்ணியிருக்க மற்ற பாட்டு மாதிரி கண்டிப்பாக அந்த பாட்டு இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாடல் வந்து பாடியிருக்கிறதே ஒரு மாதிரி ஹஸ்கியாக ஹம்புலாக அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ்டாக பாடியிருப்பார். இந்த பாட்டு கேட்குறப்போ ஒரு ரிலாக்ஸான ஃபீல் நமக்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ட்ரம்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டாரை வச்சு பின்னாடி அப்படியே வாசிச்சுக்கிட்டே இந்த பாட்டை பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். சூப்பரான பாடல் இந்த பாடல். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு அப்புறம் அதாவது 6வது இடத்துல என்ன

ஆயிஷா, ஒரு நொடி ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன் உன்னை பார்க்க, உன் கைய பிடிக்க, உன் கண்ணுல தொலைஞ்சு போக, உன் மூச்சு காத்து சுவாசிக்க. வந்துட்டு இருக்கேன், காத்திரு காதலோட ஒரு ரைடுக்கு.

நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க. ஐநோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். லெட்ஸ் கோ.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா இன்னும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் 4 பாட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 4 பாட்டுல 4வது இடத்துலும் 3வது இடத்துலும் என்ன பாட்டு அடுத்து நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிடவா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக பத்மநாபன், ரீமா, பிரசனா இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி செம்பியின் மாதவி அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டுனா ஏனோடி அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான பாட்டு. இந்த ஏனோடி பாட்டை வந்து லோக பத்மநாபன் பின்னணி இசையமைச்சு பிரசனாவும் ரீமாவும் பாடியிருக்காங்க. இந்த பாடலில் சூப்பரான ஒரு வாய்ஸில் செமையாக பாடியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய பின்னணி இசையும் வேற லெவலில் இருக்கும். இந்த பாடலுக்கு, அதாவது ஏனோடி அப்படிங்கிற இந்த பாடலுக்கு, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடலில் வர வரிகளும் சரி, பின்னணி இசையும் சரி, இதில் அவங்க பாடியிருக்க அந்த டியூனும் சரி, ரொம்பவே செமையாக பண்ணியிருப்பாங்க. உருகி உருகி கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கும், அந்த அளவுக்கு இதில் சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் நேசனோட கொடிவேலி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. எப்பயுமே நான் சொல்லுவேன், தமிழ் நேசனோட குரல் இதில் வந்து தனித்துவமாக இருக்கும். இந்த பாடல்னு இல்லை, எல்லா பாடல்லையுமே அவரோட குரல் தனித்துவமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் பயன்படுத்தாமல் ஃபுல்லாகவே பூரா தமிழ் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி பண்ணியிருக்காரு எல்லா பாடலுமே. அதில் எனக்கு இந்த கொடிவேலி கொண்ட அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்பவே பிடிச்ச பாட்டு, தனித்துவமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த பாடல், அதாவது கொடிவேலி கொண்ட அப்படிங்கிற இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக இந்த 2 பாடலும் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: Music number 4.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திபாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நீங்க ஓட் பண்ண பாடெல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 8 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன பாடல் அப்படிங்கிறத சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 2வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? லெனிக்ஸ், ஜாஸ்லின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய அடடா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 2வது இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம நேயர்கள் இந்த பாடல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப அடிக்கடிக்கு வந்து ஓட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, குட்டி பாட்டு தான் இருந்தாலும் வந்து ரொம்ப சூப்பரான பாட்டு, அருமையாக பண்ணியிருப்பாங்க. இதில் ஜாஸ்லின் தான் இந்த பாடலை ஃபுல்லாக பாடியிருப்பாங்க, அப்பப்போ லெனிக்ஸும் பாடியிருப்பாரு. இந்த பாடலுக்கு பின்னணி இசை அமைச்சது லெனிக்ஸ் தான். இந்த பாடல் லெனிக்ஸோட பாடல்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான பாட்டு, அற்புதமான பாடல், குட்டி பாடல். இப்போ உங்களுக்காக 2வது இடத்துல டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல நம்மளோட SY அஃபிஷியல் அப்படிங்கிற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய நிலா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது, ஒரு ஹாப்பியான சாங் போல், சந்தோஷ பாட்டு போல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. SY அஃபிஷியலோட நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, விடுதலை, அடியே, அப்புறம் கண்ணாலே அப்படிங்கிற பாடலாம் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நிலா பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பாட்டில் வரக்கூடிய அந்த நடுவில் வரக்கூடிய மியூசிக்கும் அவரோட ஹம்மிங்கும் சேர்த்து கேட்குறப்ப வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். அதனாலேயே இந்த பாட்டு இந்த வாரம் டாப் 10 மியூசிக் முதல் இடத்து பிடிச்சிருக்கு போல. இப்போ உங்களுக்காக இந்த 2 பாடலும் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நீங்களும் நிறைய பேர் சோனா FM-ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் கேட்பீங்க, அந்த பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாடல்லாம் நீங்கள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே உங்கள் ஃபோன் எடுத்து 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு காலையிலாம் மெசேஜ் பண்ணி அந்த பாட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பாடலும் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கோம், அதை வந்து ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம தியாகம் பண்ணிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சில பேர் வந்து ஓகே நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஆஹா நான் எனக்காக எதையும் தியாகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் தான் எனக்கு இருக்காங்க. அப்படி அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தவே அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்ப ஒரு புது லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து திருமதி ஜான்சி ராணி. அவங்க முதல்ல போலீஸா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃபே வேற லெவல் மாறி இப்ப வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா பியூட்டிஷியனா வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல நேயர்களே. அவங்க லைஃப்ல எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு, எதனால இந்த மாற்றம் வந்துச்சு, அதை எப்படிலாம் அவங்க வந்து தாண்டி தொடர்ந்து பயணிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்ப்பா.
1: மேம், உங்களை பத்தி நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா மேம்?
2: என்னோட நேம் வந்து ஜான்சி ராணி அருண்ராஜ். இப்போ வந்து பியூட்டிஷியனா இருக்கேன். இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் பெத்தநாயக்கன் பாளையங்கிற ஊரு. பியூட்டிஷியனாகி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது.
1: ஓகே ஓகே மேம். நீங்க பியூட்டிஷியன் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க?
2: இதுக்கு முன்னாடி நான் போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
1: போலீஸா மேம்? போலீஸ் ஜாப் எங்க இருக்கு, பியூட்டிஷியன் ஜாப் எங்க இருக்கு? என்ன ரீசன்காக நீங்க அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்?
2: மேரேஜ்க்கு அப்புறம் அப்புறம் குழந்தைங்களோட இதுக்காக நான் ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓனா பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த லைனுக்குள்ள வந்துட்டேன்.
1: அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் உங்களோட ஜேர்னியே வேற மாதிரி மாறி இருக்கு. ஏன்னா உங்க குழந்தைங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நிறைய விஷயங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது மேம். மேம், அடுத்து வந்து எதனால நீங்க பியூட்டிஷியன் ஜேர்னியை சூஸ் பண்ணீங்க?
2: இது வந்து ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கண்ணு. மோஸ்ட்லி எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாப் அப்படிதான் நான் நினைச்சு இந்த லைனுக்குள்ள வந்தேன். இது என்னன்னா, மற்றவங்களை வந்து அவங்கள வந்து ஒரு அழகுபடுத்துறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்ல. நம்ம அழகா நம்ம இருக்கோமோ இல்லையோ, மற்றவங்களை அழகுபடுத்துறதுல நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு ரீசன் தான். அதுக்கப்புறம் மணி எல்லாமே சேர்ந்தது தான்.
1: இந்த காலத்துல வந்து நீங்க இப்படி சொல்ற பதிலை கேட்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம். ஏன்னா பொதுவா நாம அழகா இருந்தா போதும், நாம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தான் சில பேர் நினைப்பாங்க. ஆனா நீங்க வந்து ரொம்பவே வித்தியாசமா சொல்றீங்க, நான் எப்படி இருந்தாலும் என்ன, நம்ம சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், அந்த ஹாப்பினஸ்ஸே எனக்கு போதும் அப்படின்ட்டு நீங்க சொல்றதை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். மேம், அடுத்து வந்து இந்த பியூட்டிஷியனை நீங்க சூஸ் பண்றதுக்கு யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களா, இல்ல நீங்களே இதை சூஸ் பண்ணீங்களா மேம்?
2: இல்ல கண்ணா, என்னோட சிஸ்டர் ஒருத்தங்க வந்து இந்த லைன்ல இருந்தாங்க. அவங்களோட இதனாலதான் நான் இதுக்கு வந்தேன். எனக்கும் ஓனாவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால அப்படியே வந்து.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்த உடனே என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க?
2: நான் ப்ராப்பராக ஒரு கோர்ஸாக படித்தேன். ஒரு 1 இயருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்மெட்டாலஜி வரைக்குமே நான் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு பியூட்டிஷியன் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பேஸ்க்காகவும் சரி, இல்லை ஒரு மேக்கப்பு எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இது நான் அதுக்கப்புறம் ஷாப் ஓப்பன் பண்ணேன்.
1: சூப்பர் மேம். சில விஷயங்களை நம்ம வந்து அறகுறையாக தெரிஞ்சுட்டு அதில் இறங்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியில வந்திருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். நேர்களே, நம்ம ஜான்சி ராணி மேம் அவங்களோட பியூட்டிஷியன் துறைக்கு எப்படி வந்தாங்க, அதுவும் அவங்களோட போலீஸ் ஜாபை விட்டுட்டு ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதாக அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்ப சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஜான்சி ராணி மேம் தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி அவங்க பியூட்டிஷியன் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா பியூட்டிஷியன் அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க, அதை தாண்டி ஏதாவது பண்றீங்களா மேம்?
2: டாட்டோ போடுவேன், அதுக்கப்புறம் வந்து சாரி டிசைனர், பொட்டிக் ஷாப் மாதிரியும் கொஞ்சம் வச்சுட்டு அதுவும் பண்றேன். அப்புறமா ஜுவல்லரிஸ்லாம் இருக்குல்ல கண்ணு, அதை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி பிரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் மேம். பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா இதுவே போதும் நம்மளுக்கு, இதில் என்னாச்சும் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தோடு நிறுத்தாமல் அடுத்தடுத்த விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் என்னென்ன பண்ணலாம் மக்களுக்கு புதுசு புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம் நீங்கள் மேக்கப் பண்ணியிருக்கீங்க மேம்?
2: என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், பூப்பர்ட்டி, அப்புறம் எல்லாமே பார்ட்டி வேர், அப்புறம் மாடலிங் ஷூட்டுக்கு கூட நான் பண்ணியிருக்கேன். மாடல்ஸ்லாம் இப்போது வாக் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு பண்ணியிருக்கேன்.
1: சூப்பர் மேம். கல்யாணம், காது குத்து, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மாடலிங் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து எந்தெந்த ஊருக்கெலாம் போய் நீங்கள் இது வரைக்கும் மேக்கப் பண்ணி கொடுத்துருக்கீங்க மேம்?
2: சேலம்னா இங்கே ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, வாழப்பாடி இந்த சரௌண்டிங்கில் அடிக்கடி போகும். இப்போ ரேராக பார்த்துட்டா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே போகும்.
1: ஒரு சின்ன ஊர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் போய் மேக்கப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், எப்படி நீங்கள் ஒரே ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் போய் மேக்கப் பண்ணி கொடுக்க முடியுது மேம்? எது மூலயமா உங்களை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க, இல்லை எப்படி வந்து எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் இந்த இடத்துல இருந்து மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது?
2: இப்போ ஒருத்தருக்கு மேக்கப் பண்ணுறோன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட ரிலேஷனுக்கு, அந்த மாதிரியும் வருங்கன்னு. அப்படி இல்லைனாலும் நம்ம இன்ஸ்டா அந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம ஏதாவது ஆட் கொடுக்குறோம் இல்லையா, அது வழியாகவும் வரும்.
1: ஓகே ஓகே மேம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லதாக அவங்களுக்கு மேக்கப் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து உங்களை கேட்குறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், அடுத்து வந்து எல்லாருக்குமே அவங்க முதல் முதல்ல பண்ணுற ஒரு விஷயம் வந்து மறக்கவே மறக்காது, ஞாபகத்திலே தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னிக்கு நீங்கள் வந்த உடனே முதல் முதல்ல நீங்கள் மேக்கப் பண்ணியிருப்பீங்க ஒருத்தவங்களுக்கு, எப்படி வந்து பண்ணீங்க, அவங்க என்ன மாதிரியான ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க மேம்?
2: அதுதான் எனக்கு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா அதுதான். அவங்க வந்து ரொம்ப சட்டில்டாக எனக்கு வந்து நீட்டாக ஒரு மாதிரி ஒயிட்டாக என்னை காட்டாமல் நானாக இருக்கணும், எனக்கு ரொம்ப அழகாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது நான் அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்பவே அதுக்கு சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி யாருமே பண்ணினதில்லை அந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க. உண்மையாலுமே அதை வச்சு தான் நான் அடுத்தடுத்தே இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் அதுக்கப்புறம் வந்தேன்.
1: சூப்பர் மேம். அதாவது உங்கள் கஸ்டமர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்ததுனால தான் அந்த முதல் அனுபவம் உங்களுக்கு மறக்கவே மறக்காமல் இருந்திருக்கு அப்படின்ட்டு நல்லாவே புரியுது மேம். நேர்களே, இவ்வளோ நேரமாக ஜான்சி ராணி மேம் அவங்க வந்து எப்படி பியூட்டிஷியன் ஜேர்னிக்கு வந்தாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தாங்க, எப்படி கற்றுக்கிட்டாங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க என்னென்ன மாதிரி ஃபீட்பேக்லாம் சொன்னாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-9160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜான்சி ராணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னியை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், நீங்க முதல் முதல்ல இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட ஃபேமிலியில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க?
3: உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு இதுல பெருசா பிடிக்கல கண்ணு. அப்புறம் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் ஓகே நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கிற மாதிரி சொன்னார். பட் அவரோட ஒர்க்னால எனக்கு பெருசாக சப்போர்ட் அவரால் கொடுக்க முடியல. ஆனால் ஓகே நீ உனக்கு பிடிச்சதை பண்ண அப்படின்னு அலோ பண்ணார். அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன்.
2: ஓகே மேம், அதாவது ஃபேமிலியில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இல்லைனாலுமே உங்களோட கணவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, இதெல்லாம் இருந்துமே நீங்கள் வந்து ஏன் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் மேம்?
3: அது வந்து ஃபினான்சியலாக தான் கண்ணு அது தோணுது. உண்மையாக அதுதான் ரீசன். அதுதான் நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம நினைக்கிறத நம்ம பண்ணணும், நம்ம நினைக்கிறத வாங்கணும்னா நமக்கு மணி ரொம்ப முக்கியம் இல்லையா? அது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஜாப் போகிறது. ஒரு பொண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் போகணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அவங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு கைத்தொழிலாவது பண்ணணும். இல்லைனாலாம் இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஆண்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இப்படி ஓனாக ஏதாவது ஒன்று பண்ணனா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பும் நம்ம கொஞ்சமாக அது வாழலாம். இது ஒரு நீடட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பெண்கள்னால் அவங்க வேலைக்கு போகணும். நானும் அதை வந்து என்னோடய குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா நான் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கேற்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வந்து.
2: கண்டிப்பாக மேம், பெண்கள் அப்படின்றவங்க வந்து யாரையுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம குடும்பத்தையும் சரி, நம்ம கணவரையும் சரி, குழந்தைங்களையும் நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், இப்போ வந்து பியூட்டிஷியன் ஜேர்னி அப்படின்னாவே அதில் நிறைய சவால்கள் இருக்கும். எல்லா சவால்களையும் தாங்கிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க?
3: சமாளிக்கிறதுக்கு வந்து அமைதியாக இருந்தேங்கண்ணே, அவ்வளோதான். அதுக்காக நான் எதுவும் ரியாக்ட் பண்ணலை அந்த டைமில். இதை பற்றி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபேமிலிலையும் சரி, எதுவும் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ண புதுசில் அதில் பெருசாக வருமானமும் இருக்காது, எதுவும் இருக்காது இல்லையா? நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணுறோம். அப்போ வேண்டான்னு நிறைய பேர் சொன்னாங்க, இது எதுக்கு ஃபேமிலி பார்த்துட்டு வீட்லேயே இருக்கலாம் அந்த மாதிரி. நான் அந்த டைமில் ஓகே அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் அதை புரிய வச்சுட்டு அமைதியாக இருந்தேன். அது காலப்போக்கில் அப்படியே மாறிடுச்சு.
2: சூப்பர் மேம். அதாவது எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் சரி, யார் நம்மளை என்ன சொன்னாலும் சரி, நம்ம அமைதியாக நம்மளோட கோலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜான்சி ராணி மேம் அவங்களோட பியூட்டிஷியன் ஜோனியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின்

0: நேர்களே, ரொம்ப சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஜான்சி ராணி மேம் தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி அவங்க பியூட்டிஷியன் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? மேம், முதல்ல நீங்க இந்த பியூட்டிஷியன் ஜேர்னிக்கு வந்து முதல் கஸ்டமர் அட்டன் பண்ணி அவங்க கிட்ட அந்த பேமெண்ட் வாங்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு மேம்?
1: அது பயங்கர ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். நம்ம கையில காசு, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளோட மணி, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஹாப்பியான மூமெண்ட் அதான்.
0: கண்டிப்பா மேம், அந்த முதல் அமௌண்ட் வாங்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க பேசுற பதிலே நல்லாவே புரியுது. மேம், அந்த முதல்ல வந்த அமௌண்ட்ல இருந்து என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்க?
1: ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாமிக்காக ஏதாவது ஒன்று, நான் என்ன ஒரு நன்றி சொல்கிற மாதிரி சாமிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு, அடுத்தடுத்து என்னோடய குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது. அதுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸ்லேயே அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஜுவல்லரிஸ் மாதிரி, அந்த பிரைடல் ஜுவல்லரி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம வாங்கி அவங்களுக்கு ரெண்டல் கொடுக்குற மாதிரி அதில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி என்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன்.
0: சூப்பர் மேம். அதாவது அந்த அமௌண்ட்டை நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணிக்காம உங்கள் குடும்பத்துக்கும் சரி, கணவருக்கும் சரி, எல்லாருக்குமே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு இன்னொரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து முதல்ல இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிக்கும் போது நிறைய நெகட்டிவான ஃபீட்பேக் வந்தாலுமே அதெல்லாம் தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது மேம்?
1: அது ரொம்ப ஹாப்பியானது தான். ஃபர்ஸ்ட்ல அப்படி சொன்னவங்க இப்போ வந்து பரவாயில்ல, இவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, அந்த வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, அதை பார்த்துட்டு ரொம்பவே அவங்கெல்லாம் அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க ஓகே.
0: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து வந்து இந்த பியூட்டிஷியன் விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க மேம்?
1: மற்றவங்களும் இது மூலயமா ஏதாவது பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து ரொம்ப நார்மலாக இருக்கிற பொண்ணுங்க, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நானாகவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்து, ஒரு கடை மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அந்த மாதிரிலாம் கூட நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மூலயமாவும் ஒரு 10 பேர் அதில் ஹாப்பியாகவும் இருக்காங்க. அதுவும் எனக்கு சந்தோஷம்தான்.
0: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டதோட விடாமல் அதை வந்து நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்குமே ரொம்ப பயனுள்ள விஷயங்களை பண்ணிட்டுருக்கீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜான்சி ராணி மேம் அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னிக்குள்ளே எப்படி வந்தாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க, அதை எப்படி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜான்சி ராணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், இந்த பியூட்டிஷியனை வச்சு நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: இது வந்து 3 மந்த் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஃபுல்லாக ஒரு கோர்ஸாக எல்லாம் பண்ணணும். பியூட்டிஷியன் அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ கற்றுக்கணும்னா, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 மந்த் இருந்தால் போதும். இப்போ சாரி ட்ரேப்பிங்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா, சாரி ட்ரேப்பிஸ்ட்லாம் தனியாக இருக்காங்க, ஹேர் ஸ்டைலிங்க்கு தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு சாரி ட்ரேப்பிங்க்கெலாம் அவங்களுக்கு 2 டேஸ் மட்டும்தான் ட்ரைனிங். அந்த மாதிரியும் கற்றுக்குறாங்க நிறைய பேர்.
1: ஓகே ஓகே மேம், ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். அடுத்து வந்து இப்போ வந்து இந்த பியூட்டிஷியனை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
2: நான் அவங்களுக்கு வந்து எப்போவுமே மல்டி ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். கண்ணா ஒன்றுலேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. அது ஒன்று நமக்கு இதாகிட்டாலும் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ பியூட்டிஷியன் வந்தாங்கன்னா நீங்கள் சைட் பை சைடு ஆரி ஒர்க் கற்றுக்கோங்க, வேறு ஒர்க்கும் டிசைனர் ஏதாவது அந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லுவேன். இல்லை நீங்கள் படிக்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஏதாவது உங்களுக்கு ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பண்ணி நீங்கள் பெரியாலாக வர ட்ரை பண்ணணும். நான் அந்த மாதிரி சொல்லுவேன் கண்டிப்பாக.
1: ஓகே ஓகே மேம், அதாவது பல விஷயங்கள் அவங்க கற்றுக்கணும், அப்போ தான் வந்து ஒன்று இல்லைனாலுமே இன்னொரு விஷயத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், உங்களோட வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதை உங்கள் பிள்ளைங்களுக்குமே நீங்கள் சொல்லணும்னு நினைப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா?
2: என்னோட ஏஜில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஆனால் என் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. ஒரு கொஞ்சமாவது அவங்களுமே அந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே அதான் சொல்லுவேன், என்ன தான் அப்பா அம்மாவோட இது இருந்தாலுமே குழந்தைங்களும் வந்து சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது பண்ணி அந்த கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து அந்த மணியோட அருமெல்லாம் தெரிஞ்சு தான் வரணும். நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன், என் குழந்தைங்கள அப்படி தான் நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக மேம், எல்லா அப்பாவுமே அவங்க குழந்தைங்க கஷ்டப்படாமல் வளரணும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் கஷ்டப்பட்டு தான் அவங்க வளரணும், அப்போ தான் அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத அவங்களே கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க மேம். மேம், அடுத்து வந்து இப்போது ரேடியோ கேட்டுட்ருக்க மக்களுக்காக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: ஃபோக்கஸ் பண்ணி முயற்சி பண்ணணும். அது இல்லாமல் சக்ஸஸ்ங்கிறது என்ன கண்ணு, நம்ம வந்து ஒன்லி நம்ம அந்த ஜாபில் மட்டும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை ஃபேம் ஆகிறது அது மட்டும் கிடையாது. நமக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லையா, அதோடு சேர்ந்து உங்களோட சக்ஸஸை கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஃபேம் ஆகணுங்கிறதுக்காக ஃபேமிலியே விட்டுட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி போகிறாங்க இல்லையா. அவங்களுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ ஆனால் பட் ஆனால் அதை நோக்கி போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலின்னு நான் சொல்கிறத விட அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவங்க வந்து மன நிம்மதியோடு ஒரு இதுக்கு போய் சாதிக்கணும் அவ்வளோதான். எது பண்ணாலும் ஒரு அதில் ஒரு திருப்தி இருக்கணும். அப்படி இருந்தாலே கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
1: சூப்பர் மேம், சக்ஸஸ் அப்படின்றது நம்மளோட வேலையில் மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸில் நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஜான்சி ராணி மேம் அவங்களோட போலீஸ் துறையிலேருந்து எப்படி இந்த பியூட்டிஷியன் துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு, அடடா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப அதிலே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கு, இது இல்லைனா என்ன, இன்னொரு விஷயத்துல நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு முயற்சி எடுத்தனால தான் அவங்க இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாமளும் ஒரு விஷயம் தடையாயிருச்சு, ஒரு விஷயம் நின்றுச்சு அப்படின்னா நம்ம அங்கேயே நிக்க கூடாது. தொடர்ந்து நம்மளுக்கு என்ன விஷயம் வேணும் அதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம தொடர்ந்து பயணிச்சாவே நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நானுமே நினைக்கிறேன். நீங்களுமே தோல்வியை நினைச்சு துவண்டு போகாம தொடர்ந்து உங்க வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழுங்க அப்படின்ட்டு நானுமே சொல்றேன். ஓகே நேர்களே, நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இந்த எல்நினோ எல்நினோ அப்படின்னு சொல்லி இதை பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்நினோ அப்படின்றத பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் உருவாகுது, இதனால என்ன விளைவு மக்களுக்கு ஏற்படும், இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத வரைக்கும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேச போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வண்டனேர்களே. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலையான வளர்ச்சி இலக்குகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இப்போ இருக்க காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தியும் பேச போறோம். அதே மாதிரி இது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்காகவும் இருக்க ஆரம்பிக்குது. அதுதான் வந்து காலநிலை நடவடிக்கை, அதாவது கிளைமேட் ஆக்ஷன். அதாவது ஐக்கிய நாடுகள் சபை கடந்த 2015 வந்து ஒரு 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இலக்குகள் எதுக்கு இருக்கு ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இலக்குகள் ஒவ்வொன்றுமே வந்து ஒன்றின் பின் ஒன்று தொடர்புடையதாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த 17 இலக்குகளை நம்ம பூர்த்தி அடையிறது மூலியமா ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடா கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல 13வது இலக்கு என்ன பூமியினுடைய வெப்பநிலை மற்றும் வானிலை அமைப்புகளில் ஏற்படக்கூடிய நீண்டகால மாற்றங்களை குறிக்கக்கூடியது. இது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி சூரியன் செயல்பாடுகள் அப்படி இல்லைன்னா எரிமலை வெடிப்புகளால் இயற்கை நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் 1800 தொடங்கி இருக்கக்கூடிய தொழிற்புரட்சிக்கு பிறகு மனிதர்கள் செயல்பாடுகளால் தான் காலநிலை மாற்றம் அப்படின்றது அதிவேகமா வந்து நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இதை பத்தி ஐநா சபை வந்து ரிசர்ச் பண்ணதுல இது தெளிவா போட்டிருக்குன்னு சொல்லலாம். நிலக்கரி எண்ணெய் எரிவாயு மாதிரி இருக்கக்கூடிய புதைப்படிவ எரிபொருட்களை நம்ம தொடர்ந்து எரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் இது எல்லாமே வந்து கிரீன் ஹவுஸ் வாயுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாயுக்கள் பூமியை சுத்தி வந்து ஒரு படல மாதிரி, அதாவது போர்வ மாதிரி போர்த்திக்க ஆரம்பிக்குது. இதனால சூரியனோட வெப்பம் வந்து வெளியே போக விடாம தடுத்து பூமியோட வெப்பநிலையை வந்து உயர்த்த ஆரம்பிக்குது. இதுதான் காலநிலை மாற்றத்திற்கான அடிப்படை ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம். சோ இப்படிதான் வந்து காலநிலை மாற்றம் அப்படின்னு உருவாக ஆரம்பிக்குது நம்ம பூமியில. அதனால இதெல்லாம் ஏற்படுது அப்படின்போது இது மொத்த விளைவுமே நமக்கு, அதாவது நமக்கு தான் ஏற்படும், மனிதர்களாகிய நாம தான் வந்து இதுல பாதிப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்போது இது சமாளிக்கிறதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் நாம வந்து நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில. சோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது காலையில் நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிக வெயில் அடிக்குது அப்படின்போது கண்டிப்பா ஈவினிங் வந்து மழை வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நானுமே வந்து ஃபீல் பண்ணி பார்த்தேன். மார்னிங் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னா உடனே ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா மழை அப்படின்னு வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் எல்நினோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் வந்து இந்த காலநிலை மாற்றம் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நாம தொடர்ந்து இன்னும் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கே கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நாம வந்து STG 13 பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காலநிலை நடவடிக்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலநிலை நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் போது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமா சுத்திக்கிட்டு இருந்த பையன் தான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இப்போ வேலை செய்யக்கூடிய இடங்கள் ஏசி இதெல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இப்போ நான் வெயில்ல போனேன் அப்படின்னா இந்த வெயில வந்து சமாளிக்க முடியல, தலைவலி அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இது எனக்கு வெளியிட்டிருந்தாங்க 1 லட்சம் ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பூமி வந்து ரொம்ப சூடா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1800 காலகட்டங்கள்ல அப்போ இருந்த செல்சியஸை விட இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பூமியினோட சராசரி வெப்பநிலை இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா 1.42 டிகிரி செல்சியஸா அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடந்த 2015 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே வரலாற்றிலேயே மிக அதிக வெப்பம் பதிவான காலகட்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு பூமி சூடாகுது அப்படின் போது இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. ஆனா அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால வந்து காலநிலை மாற்றம் அப்படின்றது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர்பா இருக்க ஆரம்பிக்குது. பூமி வந்து எப்பயுமே ஒன்று கொண்டு தொடர்புடையதா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்றது மற்ற எல்லா இடங்கள்லயுமே ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து மற்ற இடங்கள்ல எதிரொலிச்சு அது பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. இதை தடுத்து நிறுத்தி வெப்ப உயர்வு அப்படின்றத 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா நாம வாழக்கூடிய இந்த சூழல் அப்படின்றது பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா மாற ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ இருக்க காலகட்டம் அப்படின்றது அவசர காலகட்டங்கள்ல இருக்கும். அதனால இதுக்கான நடவடிக்கைகளை நம்ம கண்டிப்பா எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் சொல்லவே தேவையில்லை, நேத்து எல்லாமே வந்து சரியான மழையா இருக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி இன்னைக்குமே வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடக்குது அப்படின் போது இது நம்மளை சுத்தி தான் நடக்க ஆரம்பிக்குது. இதனால நமக்கு ப்ராப்ளம் ஏற்படுறதையும் தாண்டி நம்மளை சுத்தி இருக்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். இதை பத்தி நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் அடுத்தடுத்து பேசலாம். இதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம், இதை சரி பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும், இதுல சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், அதை சரி பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற சின்ன சின்ன வழிமுறை எல்லாத்தையும் நாம பின்பற்றது எப்படி, இது எல்லாத்தையுமே நாம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரிலே கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உங்களுக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில STG 13, அதாவது காலநிலை நடவடிக்கை. சோ இந்த காலநிலை நடவடிக்கை எதுக்காக எடுக்கப்பட்டு இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஊர்ல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சோ இதெல்லாம் எதுக்கு, இதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். சரி ராஜ்குமார், நீ சொல்ற மாதிரி இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுத்து,

காலத்துக்குள்ள நெட் ஜீரோ அப்படின்ற ஒரு இலக்கை அடையணும் அப்படின்றதுக்காக பல நாடுகள் வந்து உறுதி எடுத்து நெட் ஜீரோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெட் ஜீரோ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வெளியிடக்கூடிய அந்த கார்பன் புகையின் அளவும் நாம நடக்கூடிய மரங்கள் இருக்கு இல்லையா, அது மூலியமா வந்து இந்த பூமியில இருந்து வெளிவரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வந்து உமிழக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பூமிக்கு வரக்கூடிய சுமையை அதிகமா கொடுக்காம சமநிலையான வாழ்க்கை முறையை உருவாக்குறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடாப்டிங் டு கிளைமேட் இம்பாக்ட், அதாவது காலநிலை மாற்றம் அப்படின்றது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்றது அப்படின்ற திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அரசு முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல புயல் வருது அப்படின் போது முன்கூட்டியே கணிக்கிறதுக்கான நவீன முன்னெச்சரிக்கை அமைப்புகள் எல்லாமே வச்சிருக்காங்க இல்லையா, அது அதுக்கப்புறமேட்டு வந்து விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான திட்டங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களோட உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்து அதிகமா வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வளர்ந்த நாடுகளா இருக்கட்டும் இல்ல வளரும் நாடுகளா இருக்கட்டும், வளரும் நாடுகளுக்கு வந்து வளர்ந்த நாடுகள் வந்து நிதியுதவிகளை கொடுத்து இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான ஒப்பந்தங்கள் போட்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான திட்டங்கள் தான் நம்ம ஊர்ல இந்த காலநிலை நடவடிக்கைகளாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களா இருக்க ஆரம்பிக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெயில் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது, இதனால நீங்க அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இதையும் தாண்டி மக்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் நிகழ்ச்சியில் அடுத்ததா பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரிலே கேரிடுவாங்க தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட. கனவுகள் மெய்ப்பட.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் எஸ்டிஜி 13 என்ன, இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச போகிறோம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இரலை. காலநிலை மாற்றம் அப்படின்றது ஏதோ வெயில் கொஞ்சம் அதிகரிக்குது, அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி நினைக்கவே கூடாது, ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளுடைய சுகாதாரமாக இருக்கட்டும், உணவு உற்பத்தி, இருப்பிடம், பாதுகாப்பு, அன்றாட வேலைகளை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து விட்டுரும் இந்த காலநிலை மாற்றம். அப்போ இதை தடுக்கிறதுக்கு இல்லை இதில் சவால்கள் அப்படின்னு அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கு, என்னென்ன மாதிரியான சவால்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். காலநிலை மாற்றம் அப்படின்னு ஒன்று ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னா கடுமையான வறட்சி அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், குடிநீர் தட்டுப்பாடு, காட்டுத்தீ, பனிமலை உருகுதல், பேரழிவு தருணங்களில் வந்து புயல் ஏற்படுறது, இது எல்லாமே வந்து நமக்கு ஏற்படக்கூடிய நேரடி விளைவுகள் தான். ஒரு பக்கம் மழை பெய்யாமல் பயிர்கள் கருக ஆரம்பிக்கும், இன்னொரு பக்கம் ஒரே நாளில் கொட்டி தீர்க்கக்கூடிய மழையால் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்கள் வந்து வெள்ளத்தால் அடித்து செல்லக்கூடிய நிலை அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது முடங்க ஆரம்பிக்கும். சாதாரண மக்களுக்கு வந்து காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், அரிசி விலை ஏறுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும். இது பெரும் சுமையை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே. மலையோர பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி போக்குவரத்து பாதிப்புகள் அப்படின்னு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. சுற்றுலா தலம் அப்படின்றது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கும், அதுவுமே வந்து பாதிப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். கடந்த ஆண்டு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும், ஏற்காட்டில் கூட மலைச்சரிவு அப்படின்னு ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இன்னொன்று இருக்கு, கடல் மட்டம் தொடர்ந்து உயர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா சின்னதாக இருக்கக்கூடிய தீவுகள் இல்லை கடலோர பகுதிகள் வந்து பல தலைமுறைகளாக வந்து மீன்பிடிச்சு வாழக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் அவங்களுடைய வீடுகள் வந்து கடல் நீருக்கு பலியாகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிக்குது, இல்லை வேறு இடங்களுக்கு அவங்க போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் தான் இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி பெண்கள் மற்றும் இந்த உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து அதிகமான தாக்கம் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். கட்டிட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல சாலையோர வியாபாரிகளா இருக்கட்டும், தினசரி கூலி வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து வேலை அப்படின்றது இல்லாம போக ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானம் அப்படின்னு இல்லாம இருக்க ஆரம்பிக்கும். வறட்சி அப்படின்னு ஒண்ணு அதிகமா ஏற்படுது அப்படின்னு போது அதுல முதலாவதா யாரு விளைவுகளை சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பெண்கள் தான் அதிகமா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகமான சவால்களை சந்திக்க ஆரம்பிப்பாங்க இந்த வறட்சி, அதுக்கப்புறமேட்டு வந்து காலநிலை மாற்றம் இதெல்லாம் ஏற்பட்டா அப்படின்னு சொல்லி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதை சமாளிக்கிறதுக்கு பெண்கள் தான் மேக்ஸிமம், குழந்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணீரை வந்து ரொம்ப தூரம் போயிட்டு எடுத்து வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால ரொம்ப தூரம் போயிட்டு வரவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க, இதனால அவங்களுக்கு தின வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காகவே வந்து பாதி நாட்களை ஒதுக்க வேண்டிய நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைன்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பெண்களை சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்றதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரலை கேரிடுவாங்க, தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம எந்த எஸ்டிஜி பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஜி 13வது பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 13வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலநிலை நடவடிக்கை. இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதை சமாளிக்கிறதுக்கு இவ்வளவு சவால்கள் இருக்கு, நம்ம தெரிஞ்சிருக்கோம். இவ்வளவு நேரம் வந்து நான் சவால்கள் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததான் பகிர்ந்துக்க போறேன். இப்போ காலநிலை மாற்றம் அப்படின்னு ஒன்று அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால உலக அளவுல ஒப்பந்தங்கள் அப்படின்றது பெரிய அளவில் இருக்க ஆரம்பிச்சாலும், நம்ம தனிமனித நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் இருக்கு இல்லையா, இதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். காலநிலை நடவடிக்கையை நாம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்து நான் பேசுறேன். இப்போ நம்ம மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மின்சாரத்தை எந்த அளவுக்கு சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு மின் உற்பத்தி நிலையங்கள் வந்து அங்க இருக்கக்கூடியவங்க வந்து நிலக்கரியை எரிக்காம வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பகல் நேரங்களில் இயற்கையாக வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை பயன்படுத்திக்கிட்டு தேவையற்ற நேரங்களில் அந்த மின் விசிறி போட்டிருக்கிறதா இருக்கட்டும், டிவி, ஏசி, இது எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் இருக்க இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு வரதுக்கு கூட வண்டியில தான் போவேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்டு இருக்கீங்க அப்படின் போது, அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க நடந்து போயிட்டு வரீங்க அப்படின் போது உங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியமா இருக்கும், அதையும் தாண்டி இந்த பூமிக்கும் ஆரோக்கியத்தை நீங்க கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய தண்ணீரும் ஆற்றலும் தேவைப்படுது. அதனால தேவைக்கு மட்டும் பொருட்கள் வாங்க ஆரம்பிங்க. இப்போ பிளாஸ்டிக் பைகள் எல்லாமே வந்து அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாத்தையும் முற்றிலும் வந்து தவிர்க்கிறது அப்படின்றது நம்ம கட்டாயமாக்கணும். துணிப்பைகளை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளோ விழிப்புணர்வுகள் வந்துட்டாலுமே இன்னுமே இந்த பிளாஸ்டிக் பைகள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். மரங்கள் நடுறது அப்படின்றது நம்ம வந்து கட்டாயமாக்கிக்கணும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 2 மரங்கள் நடுறது அப்படின்றது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஆரோக்கியத்தை நம்மளால் தட முடியும், நல்ல காற்றை கொடுக்க முடியும். அது மூலமா வந்து பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில இயற்கையான சூழல்ல இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நாம நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் போதுதான் நமக்கு பின்னாடி வரக்கூடிய அடுத்த தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்றது நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான பூமியை நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியின் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த வாரம் உங்களை வந்து கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா, மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். சோ இப்போ நான் விடைபெற்றுட்டு அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரலை.

0: 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. நாகராஜ் மற்றும்
2: விஜயப்ரியா
1: அக்கா இணைஞ்சி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பேச போகிறோம். அதாவது சூப்பரான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இப்போ வந்து சொல்லுவாங்க.
2: என் வாழ்க்கை இவரால் அர்த்தமாக்கப்பட்டது, என் வாழ்க்கை இதனால் அழகாக்கப்பட்டது என்று சொன்னால் யாரை அல்லது எதனை சொல்வீர்கள் அப்படின்றதுதான் இன்றைக்கான தலைப்பு.
1: அதாவது இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா அது எதனால அப்படின்றத நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன், அக்கா வந்து ஒரு கவிதை மாதிரி அதை படிச்சாங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண் 9787710178. தலைப்பை இன்னொரு முறை நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கை இன்னைக்கு அழகா இருக்கு அப்படின்னா அது எந்த ஏதோ ஒரு பழக்கமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு நபரால இருக்கலாம், அந்த நபரை பற்றியும் இல்ல நீங்க கடைபிடிச்ச விஷயங்கள் இதனால என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப மாறுனுச்சு அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். நான் வந்து என்னுடைய முதல் விஷயமா காலையில் ரொம்ப சீக்கிரமாக இயர்லியராக எந்திரிக்கிறதுனால வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் முதல்ல சொல்கிறேன்.
2: ஓகே ஓகே, அதாவது ஒவ்வொருத்தருக்குமான பழக்கம், அதிகாலையில் எழுந்திரிச்சா ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக போகும் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கிட்டே இருக்கு.
1: அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி மொபைல் ஃபோன்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது, அது வந்து டீப் ஸ்லீப்புக்கு வந்து கொண்டு போகுது. ஸோ இதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நபர்கள் அவங்கள பற்றியும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இல்லை உங்களுக்கு உறுதுணையாக அவங்கள கைட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறவங்க அவங்கள பற்றியும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். விஜய் பிரேக்கா நீங்கள் சொல்லுங்கள்.
2: நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே அந்த வாழ்க்கை அழகா இருக்குது அப்படிங்கும் போது, இப்போ நான் இந்த வானொலியில பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது நான் சொல்ற ஏதோ ஒரு பாயிண்ட் மத்தவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கும் போது இப்ப என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு, ஒரு அர்த்தம் உள்ளதா போயிட்டு இருக்கு அப்படின்னு.
1: உண்மையாலுமே அதாவது நமக்கு தோன்ற விஷயத்த நம்ம சொல்லும் போது எவ்வளவு பேர் கேக்குறாங்க, அது வந்து உண்மையில
2: ஒருத்தருடைய செயல், ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க, அதன் மூலியமா நானும் அதை கடைபிடிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை யாரால அழகாக்கப்படுகிறது, எதனால உங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதையும் நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ இணைப்புல ஒரு நேயர் இணைய போறாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: 107.8
2: நானும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கேன்க்கா, பக்கத்துல நாகராஜ் அவங்களும் இருக்காங்க.
1: அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா. அக்கா நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா?
2: கேட்டீங்களா?
3: எனக்கு அப்போ வந்துட்டு வானொலி அப்போதான் கேட்க நான் ஆரம்பிச்சேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்கல வானொலி கேட்கல. அதுக்கு பின்னாடி வானொலி கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்னோட கவலைகள்லாம் மறந்து அது ஒரு எனக்கு ஒரு கூட ஒரு உற்ற ஒரு நண்பனா ஒரு தோழியா என்னோட கவலைகளை போக்கக்கூடிய ஒரு மருந்தா இந்த வானொலி. ஒவ்வொரு நேயர்களும் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பரிமாற்றம் பண்ணும் பொழுது நான் ரொம்ப ஒரு நல்லா கவனமா கேட்டேன், உன்னிப்பா கேட்டேன், அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம், நம்மளை விட இன்னும் கவலைகள் நிறைஞ்சவங்க நிறைய இருக்காங்க உலகத்துல. நம்மளுடைய கவலைகள்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது, நம்மளுடைய ஒரு தூசு மாதிரிதான் தட்டு விட்டா ஓடி போயிடும், ஆனா மத்தவங்க நம்மளுடைய கவலைகளோட மத்தவங்களுடைய கவலைகள் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு நான் என்னோட மனசை ஒரு திடமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததே வானொலியாலதான்.
1: கண்டிப்பாங்கக்கா, உண்மையிலே வந்து நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
3: அடுத்து வந்து என்னோட பொண்ணு குழந்தை பிறக்கும் பொழுது, பெரிய பொண்ணு குழந்தை பிறக்கும் பொழுது இளம் வயது திருமணம் செஞ்சுட்டாங்க. என்னோட குழந்தை பிறக்கும் பொழுதுதான் எனக்கு வந்து குடும்பம்னா என்ன, உறவுகள்னா என்ன. அதுக்கு முன்னாடி ஒரு சிறுபிள்ளைத்தனமா விளையாடிக்கிட்டு, ஒரு சமைக்க தெரியாது, ஒண்ணு தெரியாது, எதுவுமே தெரியாத நான் பாட்டுக்கு ஜாலியா விளையாடிக்கிட்டு உலகம் விளையாட்டுன்னா விளையாட்டுதான் உலகம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருந்தது. ஆனா குடும்பம் எப்படி என்ன, எது உறவுகள் எப்படி, அவங்களோட எப்படி பேசணும், என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாம இருந்தேன் நானு. என்னோட பெரிய பொண்ணு குழந்தை பிறந்த பொழுதுதான் ஒரு தாய்மை உணர்வு எனக்கு வரும்பொழுதுதான் அந்த தாய்மை உணர்வு உணர்ந்து நானு நம்ம ஒரு தாய் ஆயிட்டோம்.

0: இதுக்கு மேல நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தாயா, கணவருக்கு நல்ல ஒரு மனைவியா, மாமியார் மாமனார், மூத்தாரு இளையாரு, உங்களுக்கு எல்லாம் ஒரு நங்க நாத்தி குழந்தையா, இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு உறவா, நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கிட்டே நல்ல ஒரு உறவா இருக்கணும், அவங்கள எல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது நம்ம அப்படின்ட்டு ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு வந்து என்னோட பெரிய பொண்ணு பிறந்த பொழுதுதான்.
1: கண்டிப்பாங்க,
2: ரொம்ப நன்றி அக்கா, ரொம்பவே அழகா நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துகிட்டீங்க.
1: நன்றிங்க அக்கா. தொடர்ந்து நிறைய நேயர்கள் நம்ம கூட வந்து இணைய போறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். கடைசி அக்கா சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க,
2: ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதாவது நிறைய நம்ம கஷ்டங்கள்லாம் கஷ்டங்களே கிடையாது, மற்றவங்களுக்கு நிறையவே கஷ்டங்கள் இருக்கு. ஒரு அழகான பாடல் வரிகள் கூட ஒண்ணு இருக்கு,
1: கண்ணதாசன் அவர்களுடைய
2: முனக்கவிலே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வரிகள் இருக்கு.
1: நான் சொல்லலாம்னு யோசிச்சேன், அது அப்படியே உங்களுடைய மைண்டுக்குள்ளார அந்த தகவல் வந்துருச்சு.
2: ஆமா, சோ அந்த மாதிரிதான் யாருடைய கவலைகளுமே
3: அருமையா இருக்கீங்க
1: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா.
3: ஓகே, இப்ப அது தலைப்புல பேரலாம் நிறைய நேரங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, டக்கு
2: முடிச்சிடறேன்.
1: சரிங்கண்ணா சரிங்கண்ணா.
3: ஓகே ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து வாழ்க்கை திருப்பணம் ஏற்படுத்த நம்பரா,
1: அதாவது அப்படியும் எடுத்துக்கலாம், அதாவது உங்களால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அது ஒரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு பழக்கமா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம்,
2: முயற்சியா கூட இருக்கலாம்.
3: நல்ல நபர்னா குமாரன் சொல்லி 2006 வந்து 10th ஃபைல் ஆயிட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், சைக்கிள் ஸ்டாண்ட்ல வந்து இது பில் போட்டு இருந்தேன்.
1: சரிங்க.
3: அப்போ ஒரு அண்ணன் வந்து என்ன சேல்ஸ் மேனா கூட்டு போறான், அப்படி அவங்க வந்து கடை கடைக்கு பாத்தீங்கன்னா பண்ணு மிச்சர் முருக டெலிவரி சேல்ஸ் மேன், அது போயிட்டு 1 year தான் டிரைவிங் கத்துக்கிட்டு இப்ப வெளியே வந்து நான் 20 ஆயிடுச்சு. நேத்து கூட அவங்க வீட்டு தான் போயிட்டு இருந்தேன், அவரோட நான் வந்து எஸ்டேட் புத்துல முடிஞ்சு போயிருக்கோம், அவர் என்ன கூட்டு போய் என்ன இப்ப நான் டிரைவிங் ஆகிட்டு இப்ப 20 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு ஓட்ட தெரியாத வண்டி எல்லாம் கூட எனக்கு ஓட்ட தெரியும், கார்ல இருந்து பஸ்ல இருந்து லாரி வரைக்கும் ஓடிட்டேன், அது வந்து எனக்கு பெருமையா நினைக்கிறேன், அவருக்கும் பெருமை, அவர் என்னோட குருநாதன். அந்த குமாரன் வந்து நான் இந்த நேரத்துல
1: நினைச்சுக்கிறேன்,
3: பாத்துட்டு தான் வந்தேன்.
1: நன்றி நன்றி.
3: வாழ்க்கை திருப்பம் ஏற்பட்டேன்னா குமாரன் அவரு.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அதாவது 10th முடிச்சு ஒரு தோல்வி அடைந்த நிலையிலும் கூட ஒரு வாழ்க்கைக்கான ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அவருடைய நண்பராக இருக்கிறாரு. ஸோ அவருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்தவர் குமார் அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதானங்க மாற்றினவங்க யாரு, உங்கள் வாழ்க்கையை அழகாகி கொண்டிருக்கிறது யாரு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுகிட்டே இருக்கும். நீங்களும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787770178 என்ற எண்ணிற்கு. இப்பொழுது பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்திருங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: திருப்பூர்ல ஜூன் 1 தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? அழகாக்கிய அல்லது அர்த்தமுள்ளதாக்கிய ஒரு நபரோ அல்லது ஒரு விஷயமோ எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை பத்தி இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம்.
5: நம்ம நேயர்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில வாழ்க்கைய மாற்றின ஒரு நபர், அதாவது ஒரு குருவா இருந்த ஒரு நபர், அதே மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதே மாதிரி அவங்க வந்து ஃபேஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷன் கூட அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம நேயர்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சாங்க, அவங்களுடைய கால் கட்டாயிருச்சு, தொடர்ந்து தொடர்பு கொள்ளலாம்.
6: நீங்க செய்யக்கூடிய ஏதோ ஒரு உதவியா இருக்கலாம், ஒரு செயலா இருக்கலாம், நீங்க ஒரு ஏதோ ஒரு டாலன்ட்.
5: நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா.
7: வணக்கம். வணக்கம் நகராஜ். வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர், இந்தியா, தமிழகத்திலிருந்து. நலமாக இருக்கிறீர்களா?
5: அண்ணா, ரொம்ப நலமா இருக்கேங்கண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு நம்ம ஊர்ல கிளைமேட் எல்லாம்?
5: கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு.
7: இங்க பயங்கரமா வெயில் அடிக்குது வேலூர்ல, அங்கெல்லாம் மழை பெய்யுது அப்படிதானே?
5: மழை பெய்யலங்கண்ணா.
7: ஓ சரி சரி. நீங்க கேட்டிருக்கீங்க யாருடைய
5: அண்ணா சொல்லுங்கண்ணா.
7: நினைவு அப்படிங்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. அந்த அழகிய தருணங்கள் அப்படிங்கறத நீட்டி பாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதனாலதான் மிக சிறப்பாகவே அந்த ஒரு தருணம் அப்படிங்கறது அமைஞ்சதுனால வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் குடும்பத்தினுடைய அந்த ஒரு பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கறதும் ரொம்ப சூப்பராக இருக்கு. உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா, முன்னாடி எல்லாம் எங்க வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கறது செய்யணும் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காசுக்கு ஃபினான்சியலா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் சம்பாதிக்கணும்னா வீட்டுல ஏதாவது ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா அதை பண்ணுறது, அது அழகிய தருணங்களை என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னால கொடுக்க முடியுது. குடும்பத்துல அந்த பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கறதும் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கு. சோ அதெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கே அப்படின்ட்டு.
5: கண்டிப்பா கண்டிப்பா.
7: அதே மாதிரி சில பேருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது என்னால உதவி அப்படிங்கறதும் செய்ய முடியறது. சோ அந்த உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யறதுனால எனக்கு ஒரு மன நிறைவு அப்படிங்கறதும் கிடைக்குது. அப்போ வாழ்க்கை அப்படிங்கறதும் ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாகவும் எனக்கு மாறி போகுது. சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையில ஒரு 10-15 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம என்னத்தை செஞ்சோம் அப்படிங்கும் பொழுது ஏதாவது ஒன்னு ரெண்டு காரியங்களாவது நம்ம சூப்பரா செஞ்சிருக்கோம், நமக்கே ஒரு மன நிறைவு அப்படிங்கறது கொடுக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும். அது போலதான் கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக எனக்கு அந்த இனிமையான நினைவுகளை நீட்டி பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமும் இருக்கு. அதனால் என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்.
5: கண்டிப்பாங்கண்ணா, நன்றி நன்றி அண்ணா கால் பண்ணி இணைஞ்சு பேசினதுக்கு.
4: ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க. உதவி பண்றது மூலமா என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி
5: அது இல்லாம அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த உதவி பண்றதுனால கூட இல்ல, அந்த உதவி பண்ற நிலையில இருக்கிறது அது வந்து
4: ஃபைனான்சியலா கஷ்டப்பட்ட காலங்களையும் தாண்டி நான் படிச்சு ஒரு வேலைக்கு போய் இப்போ நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், அதுவே என்னுடைய வாழ்க்கைக்கு அழகா இருக்கு, அர்த்தமுள்ளதாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
5: தொடர்ந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டலாமாக்கா.
4: ஓகே, பாடலை தொடர்ந்து நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். எழுந்திருங்கள், இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
3: அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் மற்றும் விஜய் பிரியாக்கா அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான தலைப்பு. அக்கா சொல்லுங்க.
4: என் வாழ்க்கை இவரால் அர்த்தமாக்கப்பட்டது, என் வாழ்க்கை இதனால் அழகாக்கப்பட்டது என்று சொன்னால் யாரை அல்லது எதனை சொல்வீர்கள் அப்படின்றது தான்
3: நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
4: வணக்கம் பாட்டி.
3: வணக்கம் பாட்டி.
5: வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். ஏன்
4: இணைப்புல இணைஞ்சிட்டீங்க, பேசலாம்.
5: எங்க அப்பா தான் காரணம். எங்க அப்பா தான், நாங்க காட்டு வேலையெல்லாம் காடெல்லாம் இருந்தது எங்களுக்கு மேட்டாங்க. இந்த மாதிரி நான் போய் காட்டு வேலைக்கே தான் போயிருவேன். பொழுதன்னைக்கும் அந்த சோளம் கம்பு ராகி இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க, அதை பாக்குறதுக்காக போய் அந்த காட்டையே தான் பார்த்துட்டு இருப்பேன். பள்ளிக்கூடத்தை ரெண்டாவது தான் வச்சிருந்தேன்.

இருக்கிறதுக்காக நீ இந்த காட்டு வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க முடியாதுமா, எல்லாருமே செய்வாங்க, அவங்கள நான் பார்த்துட்டு இருப்பேன் செய்யறவங்களை.

0: படிக்கும் போது 9th, 10th, 11th இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. அப்ப வந்து என்ன படிச்சுக்க சொல்லி அவ்வளவு இது பண்ணி எங்க அப்பா கொடுத்த என்கரேஜ் இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல வேலைக்கு வந்துட்டேன். பெரிய ஆபீஸ் செகண்ட் லெவல் ஆபீஸரா வந்துட்டேன். இவரு வந்துட்டு நல்லா ஜாலியா நல்லா இருக்கனால ஹாப்பியா குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன்ப்பா. எனக்கு முழுக்க முழுக்க எங்க அப்பா அம்மா தான் காரணம் சுவாமி.
1: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி, ரொம்ப ஒரு எக்ஸ்பிளைன் சூப்பரா பண்ணீங்க, எதனால அப்படின்றதையும் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி.
0: நன்றி சாமி, நன்றி சாமி. எங்க அப்பா அம்மா இன்னும் நான் அவங்க கூட போய் சேர்ந்துட்டாங்க. நேற்று கூட அவங்க நினைவு நாள், எங்க அப்பாவோட நினைவு நாள் தான். அவங்களுக்கு எல்லாம் அவங்க என்னென்ன விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களோ எல்லாம் வச்சுதான் சாமி கும்பிட்டு.
1: சரிங்க பாட்டி,
0: அந்த மாதிரி எல்லாம் இருப்பேன்.
1: நன்றி நன்றி பாட்டி, நன்றி
0: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ருக்மணி பாட்டி வந்து ரொம்ப அழகாக வந்து தலைப்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது இதனால் அப்படின்றதையும். நன்றி பாட்டி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். நேயர்கள் நீங்கள் கால் பண்ணி இந்த ஒரு தலைப்பில், அதாவது உங்களோட வாழ்க்கை இவரால் மாறுனுச்சு, இல்லை இந்த ஒரு பழக்கத்தை நான் கடைபிடித்தேன், இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தேன், இதனால் வாழ்க்கை மாறுனுச்சு அப்படின்னா அது எந்த விஷயம் எந்த நபர் அப்படின்றத நீங்கள் நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம்.
2: 9787 7107 8 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில்

0: கண் பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? வணக்கம்.
1: ஓரளவுக்கு சொத்து பத்தி எல்லாம் சேர்த்துனா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ரெண்டு பேரும் படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமை நினைக்கிறேன். எங்க மனைவி தான் படிக்க வச்சு ரெண்டு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துக்கிறேன். அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுக்கு வந்து காரணம்னா இன்னொன்று வந்து எனக்கு பக்கபலம் வந்து எங்க பொண்ணு எங்க பையனும் இன்றளவும் கூட.
2: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா.
1: சார், அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு யாரு உங்களுக்கு பக்கபலம்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி, சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்றத கேட்டு மகிழ்ச்சி இருக்கு. நன்றி.
0: கண்டிப்பா நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளார நாங்க சொல்லிடுவோம். இணைப்புல இணைந்ததற்கு மிக்க நன்றி.
2: நன்றி, நன்றி. ஆனா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க.
0: குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய மனைவிதான் அவங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றினாங்க அப்படின்னு ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க. இப்போ மனிதர்களையும் தாண்டி, இப்போ உறவுகள், உறவினர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாத்தையும் தாண்டி, ஒரு தொழிலையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை அழகாக்கும். என்னன்னு கேட்டினா இசை கேட்கறதா இருக்கலாம், புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம்.
2: நேயர் வந்து இணையறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வாழ்க்கையை
0: அர்த்தமாக்கியது யார்?
2: அது ஏதோ ஒரு விஷயமா கூட இருக்கலாம்.
3: ஆமாங்க, ஆமாங்க. அதாவதுங்க, அதாவது எங்க வீட்டுல வந்து 25 வயசு வரைக்கும் அப்பா அம்மா வந்து எங்களை வந்து ஒரு இதுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இப்ப வந்து 40 வருஷம் இப்ப இது அதுக்கு மேல இப்ப 40 வருஷம் நான் திருமணமாகி என்னுடைய மனைவி வந்து இப்ப 40 வருஷம் என் கூட இருக்காங்க. அவங்கதான் என்னுடைய வாழ்க்கையில அர்த்தம் சொல்ல வரேனுங்க. அவங்க செத்தவங்க ஒரு அளவுக்கு நம்மள முன்னேற்றி விட்டாலுமே இப்ப மனைவி தான் அவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில அர்த்தம் சொல்ல வரேனுங்க.
0: நன்றி, நன்றி,
2: நன்றி,
3: நன்றி.
2: இன்னொரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம பேசலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
3: இனிய
2: பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
3: அது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அப்பா அம்மா சொல்லலாம், அப்புறம் சகோதரர் சகோதரி, அப்புறம் மூணாவது நண்பர்கள் பிரண்டுகள், நாலாவது மனைவி, அஞ்சாவது குழந்தைகள். அதுல நம்ம வந்து மகிழ்ச்சியா வாழலாம், மகிழ்ச்சியா வாழலாம்.
0: அடுத்தடுத்தது வரக்கூடிய அத்தனை இதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
3: எனக்கு வந்து நம்ப இருக்கிறதுக்கு வானொலிக்கு அனைத்து நண்பர்கள் வந்து மனைவி அம்மா அப்பா நண்பர்கள் சொல்லுவாங்க. என்னோட இதுக்கு வந்து நான் அப்பா அம்மா எடுத்து மனைவி எடுத்து மூணாவது இடத்துல இருக்கு வந்து வானொலி பெட்டி, வானொலி தான் என்ன கூட
2: இருக்கிறது. நன்றி, நன்றி.
0: ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நன்றி, நன்றிங்கண்ணா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது சீனி சீனி சினிமா. சீனி சீனி சினிமா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: காலையில ப்ரோக்ராம்
0: போட்டு
1: பசு மரத்தை போல பதிஞ்சதுன்னு
0: ஆமாங்கய்யா.
1: மனசுல அப்படி சொல்லி இருக்கலாம்.
0: ஓகேங்க, இனிமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நன்றி நன்றி.
1: சரிங்க, உங்க இந்த தலைப்புக்கு சொன்னீங்க அப்பா அம்மா தான் முன் உதாரணம்.
2: சரிங்க,
1: அப்பா அம்மா தான் முன் உதாரணம். இந்த பிரபஞ்சத்துல நம்மள பிறக்க வச்சது அவங்க தான்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அவங்களுக்கு அடுத்தது அப்புறம் நம்ம மத்தது எல்லாம்.
2: சரிங்க,
0: நன்றி நன்றி.
2: எந்த ஊர்ல இருந்து நான் பேசுறீங்க நீங்க?
1: நன்றி. அப்பமா தான் அடுத்தது. அப்பா வந்து நான் இப்படி தறிக்கிறி ஓட்டிக்கிட்டு வேற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்ப அப்பா வந்து ஒரு கம்பெனியில வேலை பார்த்தாரு. ஹலோ
2: அண்ணா, அடுத்து பாட்டு வருதுங்கண்ணா. நன்றி,
1: சரி சார்,
2: கால் பண்ணதுக்கு நன்றி.
0: இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே அழகான ஒரு டாபிக்ல நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த வாழ்க்கை அழகாக, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அழகானது, எப்படி உங்களுடைய வாழ்க்கை யாரால அர்த்தமாக்கப்பட்டது அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தருமே ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க. வானொலி கேட்கறதுனால என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், மற்றவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அதை விட என் வாழ்க்கையில இருக்கிறதுலாம் ரொம்ப கம்மி தான். வானொலி கேட்கறதுனால தான் இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு ஒரு திருப்புமனையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நேர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து ஒரு ஓட்டுநர் தொழில கற்றுக் கொடுத்தது குமார் அண்ணா அவங்க தான், என்னுடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்கியவர் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா அப்பா அவங்க தான் என்னுடைய அழகிய தருணங்கள், உதவி செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறியது அப்படின்னு ஒரு நேயர் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அப்பா தான் காரணம். நான் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது என்னுடைய அப்பா தான் அப்படின்னு ஒரு நேயர் சொல்லியிருந்தாங்க.

0: என் மனைவி தான் என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்த ஒரு இரண்டு நேர்களுமே மனைவி, உறவினர்கள், அம்மா, அப்பா, குழந்தைகள் இவங்க எல்லாருமே என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் இன்னொரு நேர் சொல்லியிருந்தாங்க, வானொலி என்னுடைய முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் இருக்கத்தான் செய்து அவங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக தான் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்குமே நாம் நன்றிகளை சொல்லிடலாம்.
1: அதாவது இன்னைக்கு வந்து தலைப்பு எல்லாருமே ரொம்ப சூப்பரான தலைப்பு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உற்சாகமாக கால் பண்ணாங்க. எல்லாருக்குமே நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ் மற்றும்
0: விஜயபிரியா. நன்றி நேயர்களே.
1: நன்றி நேயர்களே.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
5: சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வாரம் தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்குறது எனக்கு வந்து புரியுது. ஸோ இந்த வாரமும் வந்துட்டு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ அப்படி இந்த வாரம் என்னென்ன விஷயங்கள்லாம், ஸோ அப்படி இந்த வாரம் கோலிவுட்டில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சூர்யா அண்ணாவோட ஃபேன்ஸுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏன் அப்படின்னா, கருப்பு படம் ரிலீஸ் ஆகிட்டு அது ஒரு பக்கம் பயங்கரமாக வசூல் வேட்டையெல்லாம் பண்ணிட்டுருக்கு. அதே சமயத்தில் நம்ம சூர்ய சார் இருக்கார்ல, அவர் நடிக்கிற படம் தான் விஸ்வநாதன் சன்ஸ். இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, ஆகஸ்ட் 14 இந்த படம் தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனரில் உருவாகுது. ஒரு ரொமான்டிக் ட்ராமா தான் இருந்தாலும் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டேரக்டர் வெங்கி அத்லூரி இருக்கார்ல, அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நம்ம ஜிபி பிரகாஷ் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஒரு அஃபீஷியலான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான ஹீரோயின் யார் அப்படின்ற ஒரு அஃபீஷியலான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த படத்தில் யார் நம்ம சிம்பு அண்ணாவுக்கு பேராக நடிக்கிறாங்க அப்படின்னா, யோகலக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆர் அண்ணாவுக்கு பேராக நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கான அவுட்புட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான ப்ரொடியூசர் கலை புலியஸ் தானுவே ரீசெண்டாக இன்டர்வியூஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவரோட இன்டர்வியூஸ்லாம் நம்ம கேள்வி போடும் போது, ஆஹா இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டிஆர் அண்ணோட ஃபேன்ஸ் அந்த இன்டர்வியூ பார்த்தே சிலரையெல்லாம் சதர விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அரசன் படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஜாசன் சஞ்சய் இருக்கார்ல, நம்ம விஜய் சாரோட பையன். ஸோ அவர் டேரக்ட் பண்ணுற ஒரு படம், அவர் ஃபஸ்ட்டு டேரக்ட் பண்ணுற ஒரு படம் தான் சிக்மா. இந்த படத்தில் சுந்தீப் கிஷன் அவர்கள் வந்து லீட் ரோலில் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வர ஜூலை 31 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம தமன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நம்ம தமன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் செம ஹிட் ஆகிடும். ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதர்வா அண்ணா இருக்கார்ல, அவர் நடிக்கிற படம் தான் இதய முரளி. இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டுமே சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, ஜூலை 10 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்குமே நம்ம தமன் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம கார்த்தி அண்ணா இருக்கார்ல, அவர் நடிக்கிற 30வது படத்துக்கான பூஜையெல்லாம் போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. கூடி சீக்கிரமே இந்த படமும் ரிலீஸ் வந்து ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம கார்த்தி அண்ணாவோட 30வது படத்தில் ஃபீமேல் லீடாக, அதாவது ஹீரோயினாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னா, மீனாட்சி சௌத்ரி இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. ஸோ இவங்களோட பேர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்தந்த அப்டேட்ஸ் தான் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கிடச்சிருக்கு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றத என்கிட்டயே வந்து சொல்லுங்கள். நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.
6: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, EEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ மூவிஸ்ல நிறைய ஜேர்னல்ஸ்லாம் வந்திருக்கலாம், கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜேர்னல்ஸ்லாம் வந்திருக்கலாம். இந்த ஜேர்னல்ஸ்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு ஜேர்னர் அப்படின்னா இந்த ஃபன்னா காமெடியாக இருக்கும்ல அந்த படங்கள் எல்லாரும் விரும்பி வந்து பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி நமக்குள்ளே வந்துட்டு ஒரு புதுவிதமான ஒரு மாற்றமே வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஒரு ஃபன்னாக இருக்கிற மூவி பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டான ஒரு திரைப்படம். ஸோ என்ன படம், அந்த படத்தில் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது மலையாளம் சினிமாஸ் இப்போ வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்தில் நிறைய கண்டென்ட் ஓரியன்டாக நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னே வந்து சொல்லாங்க. இந்த நிலையில் 2024 ஆனந்த் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டான படம் தான் வாழ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்துக்கான ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறேன். என்னன்னா, சின்ன வயசுலேருந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுக்காக வந்திருக்காங்க. 5 பேரும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ், பயங்கரமாக சுட்டித்தனம் குறும்புத்தனம்லாம் பண்ணுற ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க ஸ்கூல்லாம் வந்து படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போதுமே பயங்கர சுட்டித்தனமாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு பயம் வருது இவங்களை பார்த்து. இவங்க இப்படியே இருந்தாங்க அப்படின்னா அவங்க அடுத்த கட்ட லைஃப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் வருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இவங்க இதுக்கு மேலே காலேஜ் ஒட்டுக்காக வந்து படிக்கக்கூடாது, தனித்தனியாக காலேஜில் போய் சேர்ந்து படித்தாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிளான் போடுறாங்க. ஆனால் ஒரு கட்டாயத்தின் காரணமாக இவங்க 5 பேரும் ஒரே காலேஜில் போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் வந்து செம்ம ஃபன்லாம் வந்து நடக்கும். ஸோ ஃபைனலாக இந்த 5 பேரும் காலேஜில் என்ன பண்ணாங்க, அந்த காலேஜ் லைஃப்பை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்களா, அந்த காலேஜ் லைஃப்லாம் முடிச்சுட்டு ரியாலிட்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இப்போது நல்லா படிக்காத பசங்க வந்துட்டு ரியாலிட்டியில் ஒரு சில சம்பவங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களா, வேலை கிடைக்காம, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப அழகாக இந்த வாழை படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இப்போது ஸ்கூல் காலேஜ் ஜேர்னர்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கணும்ல, அந்த ஃபீல் கண்டிப்பாக அந்த வாழை படத்தில் வந்து இருக்குது. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ரோலை ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்துட்டு காமெடி பேஸ் பண்ணி தானே போகுது. இந்த படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த் டு வாட்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வளவலா கொல கொலன்னா இழுக்காமல் இந்த படத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பாங்க. 2 நேரத்துக்குள்ளே தான் அந்த வாழா படமும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டாரில் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இந்த வாழா படம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துகள் என்ன அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: நம்ம வாரம் ஃபுல்லாக ஒர்க் பார்த்துட்டு அந்த வீக்கெண்டில் ஒரே ஒரு நாள் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சின்ன தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு அந்த மக்களோட அந்த ஒரு கோரஸோட அந்த ஒரு தேட்டர் வாசம் அந்த ஒரு தேட்டர் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெரிய அட்மாஸ்பியரில் படம் பார்த்துட்டு அந்த வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அருமையான நேரம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லாங்க. இப்போ 1000 தான் இருந்தாலும் தேட்டரில் போய் அந்த ஊர் தேட்டர்னு ஒன்று இருக்கும், அந்த தேட்டரில் போய் படம் பார்க்குறது அப்படின்றது அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயமா வந்து இருக்கும். நம்ம என்ன தான் வெளியே போயிட்டு நிறைய மல்டிப்ளெக்ஸில் படங்கள்லாம் பார்த்தாலும் நம்ம ஊருக்குன்னு ஒரு சின்ன தியேட்டர் இருக்கும்ல, அங்கே போய் படம் பார்த்தா தான் படம் பார்த்து திருப்தியே வந்து கிடைக்கும். ஸோ நம்ம சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் வார வாரம் பழமையான தியேட்டர்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தாங்க இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு பழமையான தியேட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒரு தியேட்டர் அந்த தியேட்டரில் அப்படி என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது விழுப்புரமில் இருந்த ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டர் தான் சாந்தி தியேட்டர் வந்து சொல்லலாம். இந்த சாந்தி தியேட்டர் இருக்குல்ல, இந்த தியேட்டரை 1972 கட்டி ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் படம் எந்த படம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் சார் இருக்கார்ல, அவர் நடித்த தேடி வந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை தான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இந்த சாந்தி தியேட்டரில் ஓடி இருக்குங்க. இந்த தியேட்டர் வந்து அவ்வளோ பெருசு, சிங்கிள் ஸ்க்ரீன் தான், இருந்தாலும் அந்த பார்க்கிங் ஏரியா இப்போ ஃபேன்ஸோட செலிப்ரேஷனுக்காகவே தியேட்டர் முன்னாடி அவ்வளோ பெரிய இடம்லாம் வந்துருக்குமா. அப்போ வந்துட்டு எம்ஜிஆர் சாரோட படங்கள் சிவாஜி சாரோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆன அந்த டைமில் ஃபேன்ஸு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் விழுப்புரம் அந்த சாந்தி தியேட்டரில். அந்த தியேட்டரில் அந்த குடும்ப படங்கள்லாம் வந்து அவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த பாண்டி நாட்டு தங்கம், சின்ன கவுண்டர், கேப்டன் பிரபாகரன், அதுக்கப்புறமா சூரிய வம்சம், நாட்டாமை, எங்கள் அண்ணா, வானத்தை போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய படங்கள் குடும்ப படங்கள்லாம் அவ்வளோ நல்லா ஓடி இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலி ஃபேமிலியாக படம் வந்து பார்ப்பாங்களாம், ஒரு ஃபேமிலியில் குறைஞ்சது 3 பேராது அந்த வீக்கெண்டில் ஏதாவது ஒரு புது படம் பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, இல்லை ஏதோ நல்ல படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா குறைஞ்சது 3 பேர் ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த தியேட்டருக்கான டிக்கெட் அப்படின்றது 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா தான் வந்துருந்தது. அதுக்கப்புறம் 2015-14 இந்த டைமில் தியேட்டர் பிஸ்னஸ் அப்படின்றது கொஞ்சம் டல்லாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சாந்தி தியேட்டரில் எந்த ஒரு படமும் ஸ்க்ரீன் பண்ணலைங்க. ஒரு காலத்தில் மக்கள் எல்லாரும் தன்னோட பிடிச்ச ஹீரோவை ஸ்க்ரீனில் பார்த்து விசில் அடித்து கைத்தட்டி கொண்டாடி கத்தி ஆரவாரம் பண்ணி பயங்கர க்ரௌடாக இருந்த சாந்தி தியேட்டர் இப்போது எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னா அமைதியாக அப்படியே எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அங்கங்கே மரம் செடி பூண்டெல்லாம் வளர்ந்து தியேட்டருக்கான அந்த பில்டிங்க்கான அடையாளம் மட்டும்தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லை. அவ்வளோ ஆரவாரமாக இருந்த சாந்தி தியேட்டர் இப்போ வந்துட்டு அமைதியாக ஒரு இடத்துல அப்படியே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய தியேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வார வாரம் அந்த பழமையான தியேட்டர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாரமும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில் இன்றைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாய கேரட் மற்றும் சின்ன முயல். இதுதான் இந்த கதையோட பேர். ஒரு பெரிய காட்டில் சின்ன முயல் ஒன்று இருந்துச்சு. அந்த முயல் வந்து ரொம்ப ஆர்வமான முயல். நிறைய சாகசம்லாம் செய்கிறதுல, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல, இதெல்லாமே வந்து ரொம்ப ஆர்வமான முயல் அது வந்து. ஸோ அதனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காட்டில் அது வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு பெரிய லைட் அடிச்சிச்சு. அந்த லைட்டுக்குள்ளே ஒரே ஒரு கேரட் இருந்துச்சு. அந்த கேரட்டை பார்த்தோன்னே முயலுக்கு ஆசை. அது மட்டும் இல்லாமல் அது யோசிச்சிருச்சு, இது வந்து சாதாரண கேரட்டே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாய கேரட் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கேரட் கிட்டே போச்சு. அப்போ அந்த கேரட் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு, நான் வந்து நீ நினச்ச மாதிரி சாதாரண கேரட் இல்லை, நான் வந்து ஒரு மாய கேரட், அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்க மாட்டேன், நீ வேணால் முயற்சி பண்ணி பாறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி முயலும் முயற்சி பண்ணிச்சு, கேரட்டை எடுக்கவே முடியல. சரி இன்னும் டயர்டாகி அங்கேருந்து முயல் கிளம்பிடுச்சு. அப்புறம் போகிற வழியில் ஆமை வந்து ஒரு பெரிய பாறை மேலே ஏறி அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அப்போது ஆமையால் கொஞ்சம் நகர முடியல. அப்போ முயல் என்ன பண்ணிச்சுன்னா, ஆமைக்கு போய் உதவி பண்ணிச்சு. ஆமையும் அங்கேருந்து நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அப்புறம் முயல் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதே காட்டு வழியில் வந்துட்டு இருந்தபோது திருப்பி இந்த கேரட்டை பார்த்துச்சு. அப்போது இந்த கேரட் திருப்பி முயலை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, நான் உன்னோட நல்ல மனசை பார்த்தேன், அதனால் நான் வந்து உன்னோட ஆசைகளை இப்போ நிறைவேற்ற போகிறேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு முயல் என்ன சொன்னிச்சுன்னா, எனக்கு எதுவும் வேணாம், நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே எனக்கு வந்து போதும், வேற யாராவது உதவி தேவைப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீ உதவி பண்ணு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம நல்ல மனசு கொண்டு பிறருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நமக்கு திரும்பி வரும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
2: வி சௌந்தர்யா.
1: சௌந்தர்யா, நீங்க தான் கிளாஸ் லீடரா? சூப்பர். சரி சௌந்தர்யா, நீங்க வந்து கிளாஸ் லீடரா இருக்கீங்க. இப்போ பேசிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க நேம் எல்லாம் வந்து போர்டில் எழுதிருவீங்களா?
2: இல்ல, எக்ஸாம் ஷீட்ல மிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, அதனால யாரும் பேசல.
1: ஓஹோ, யாரும் பேசல, அதனால எழுதல. சரி ஓகே. சரி கிளாஸ்ல யார் வந்து அதிகமா பேசிட்டே இருப்பாங்க?
2: எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க.
1: ஓ, அப்போ எப்பயுமே இவங்க பேர் வந்து போர்டில் வந்து வந்துடும் பேசிகிட்டே இருக்கிறதுனால?
2: இல்லை, அவங்க தான் பேசுவாங்க, நான் போர்டில் எழுதுவேன்.
1: ஓகே ஓகே, லீடர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அவங்க நேம் வந்து எழுதிடுவீங்க. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சௌந்தர்யா கிட்டே பேசலாம், கிளாஸ் லீடர் சௌந்தர்யா கிட்டே பேசலாம். எல்லாருமே ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சௌந்தர்யா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கிளாஸ் லீடரான சௌந்தர்யா கிட்ட அடுத்ததா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நானுமே ரெடியா இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அதோட நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த வேர்க்குரு தொந்தரவு வந்து ஏற்படும், அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சார் வீட்லேயே?
3: டெஃபினட்டாக வரும். ஸோ இப்போது வெயில்னால மேஜராக என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்க்கை வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ வேர்க்கன்றது இன்ஃபார்ம் ஆஃப் ஸ்வெட். உங்கள் பாடியில் இருக்க வாட்டர் பயங்கரமாக லாஸ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுறீங்களோ அந்தளவுக்கு வாட்டர் லாஸ் ஆகும். ஸோ வாட்டர் லாஸ் ஆகும் போது அந்த வாட்டரில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸும் லாஸ் ஆகும். ஸோ அதனால உங்கள் பாடியில் போத் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, நீர் அண்டு உப்பு, இது ரெண்டுமே லாஸ் ஆகிறதுனால டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா, நாக்கு உலண்டு போகிறது, ரொம்ப வறட்சியாக இருக்கிறது, தலை சுத்தல், தலைவலி, ரொம்ப டயர்டாக இருக்கிறது. ஸோ டு த எக்ஸ்ட்ரீம் ஃபிட்ஸ், கோமா, அந்த ஸ்டேஜ் கூட போகும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், எக்ஸ்ட்ரீமாக அதாவது கடைசி லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படாமல் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1 hour ஒரு அரை கிளாஸ் தண்ணி இல்லை 1 glass தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருந்தாலே போதும். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 glass தண்ணி ஒரு நாளைக்கு மினிமமாக அவங்க குடிக்கணும். 1-2 liters தண்ணி வந்து மேக்ஸிமமாக குடிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலுக்கு முன்னாடி நான் சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, ஜூன் மந்த்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் எப்படி ஏற்படும், அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் ஒன்று ஏற்படும். ஏன்னா இத்தனை நாள் ஒரு 1.5 months வந்து வீட்லேயே இருந்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு இப்படியே இருந்துட்டாங்க இல்லையா. ஸோ திருப்பி ஒரு ரொட்டீன்குள்ளே போகும்போது நம்ம எல்லாத்தையுமே புதுசாக தான் அவங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது புது பேகு லஞ்ச் பேக்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த ஹேபிட்ஸு, காலையில் சீக்கிரம் ஏஞ்சிக்கிறதுலேருந்து ஈவினிங் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வந்து புதுசாக ஒரு ரொட்டீனை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து குழந்தைங்களோட டேஸை கொண்டுட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சௌந்தர்யா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம சௌந்தர்யா கூட பேசிடலாமா? அதுவும் கிளாஸ் லீடர் சௌந்தர்யா கூட பேசிடலாமா? சௌந்தர்யா, நீங்க வந்து போர்டில் நேம் எல்லாம் உடனே எழுதிருவீங்களா? பேசின உடனே எழுதிருவீங்களா? இல்லை சரி ஓகே ஒரு தடவை விடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மன்னிப்பு கொடுப்பீங்களா?
5: ஒரு நிமிஷம் சொல்றேன், அதுக்கப்புறம்

0: லீடரோ
1: இல்ல
0: ஓ அப்ப அதெல்லாம் அதுவே மெயின்டைன் ஆயிக்கும் போல. சரி ஓகே, சரி சௌந்தர்யாக்கு இப்ப கிளாஸ் லீடரா இருக்கீங்க, சோ நீங்க வந்து ஏதாச்சும் கிளாஸ் சம்பந்தமா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா என்ன கேட்பீங்க? இந்த பிடி பீரியடுக்கு போறது இல்ல லைப்ரரிக்கு போறது இந்த மாதிரினா எந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கேட்பீங்க சௌந்தர்யா?
1: லைப்ரரி
0: சௌந்தர்யா வந்து லைப்ரரி கேட்பீங்க. ஸோ கிளாஸ் லீடருங்கிறதுனால நீங்கள் வந்து லைப்ரரி சூஸ் பண்ணிட்டீங்க. சரி, கிளாஸில் மற்றவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ரெண்டுமே கேட்பாங்க.
0: ரெண்டுமே சூப்பர். கண்டிப்பாக பிடி பீரியடும் வேணும்னு கேட்பாங்க, லைப்ரரிக்கும் போகணுன்னுவாங்க. ஓகே சரி, சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிது, பிடி பீரியடா லைப்ரரியா அப்படின்னு சூஸ் பண்ணுற சான்ஸ். நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணுவீங்க?
1: லைப்ரரி.
0: லைப்ரரி யா?
1: என்ன அதில் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும், கதைகள்லாம் இருக்கும்.
0: ஓ, அப்போ நிறைய புக்ஸ் அண்டு ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்க சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. சரி ஓகே ஓகே, சரி தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சௌந்தர்யா கிட்ட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில பேசலாம். அண்ட் சௌந்தர்யா மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707.8 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.
2: த்ரீ டூ ஒன் ஹோலா.

0: 97.7 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: ஒரு சூப்பரான தரமான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் டேஸ்ட்டும் இல்லாமல் கேரளா டேஸ்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ அமெரிக்காக்கே போகிறோம். ஸோ அந்த இட்டாலியிலலாம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த கார்லிக் பிரெட் ரெசிபி எப்படி செய்யாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். குழந்தைங்க நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதிலலாம் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டில் கேட்பாங்க, அம்மா எனக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், அதாவது கார்லிக் பிரெட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெட்டு வந்து ஒரு 4 ஸ்லைஸு, அண்டு கார்லிக் அதாவது பூண்டு வந்து ஒரு 5-6 பல், பட்டர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அப்புறமேட்டு லைட்டாக கொத்தமல்லி இலை, அப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு அந்த சூப்பரான பார்க்கறதுக்கே அழகாக இருக்கக்கூடிய அந்த கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து எப்பயும் போல் முன்னாடி பின்னாடி நெய் விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெய் ஆர் பட்டர் எது வேணால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு அது கூடவே ஒரு கப்பில் பட்டரை வந்து நல்லா போட்டு விஸ்க் பண்ணிடணும். நல்லா இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஸ்க் பண்ணி அது கூடவே மிளகுத்தூள் உப்பு பூண்டு இருக்கு இல்லையா, அதை தனியாக சுடுதண்ணியில் வேக வச்சு பூண்டை எடுத்து நல்லா மசிச்சு விட்டு அந்த கார்லிக் கூடவே சேர்த்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக தூள் தூளை கட் பண்ணி கூட இது கூட சேர்க்கலாம். ஸோ கட் பண்ணி சேர்க்கும் போது அடிக்கடி பூண்டு வந்து வாய்க்கு வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால, பெரியவங்களுக்கு அப்படின்னா பெருசாக தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால அடிக்கடி வாயில் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் மசிச்சு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் அது கூடவே கொத்தமல்லி இலையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட போட்டோன்னா அந்த கலரே பார்க்குறதுக்கே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும், ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் அதுக்கு மேலே அந்த க்ரீன் கலர் கொத்தமல்லியெல்லாம் பார்க்கும்போதே எல்லோயிஷாக செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இதை அப்படியே எடுத்து டோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டில் அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபிலாம் குடிப்பாங்க இல்லையா, அதை தவிர்த்துட்டு இந்த கார்லிக் பிரெட்டை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து வாரத்தில் ஏதோ ஒரு நாள் அப்படின்னா ஓகே, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணுறதில் தப்பு கிடையாது, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர் நீ என் கூட இன்னைக்கு நம்ம கூட சௌந்தர்யா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம சௌந்தர்யா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அண்ட் எஜுகேஷன் வைஸாக அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம் இப்போ எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம படிப்பு மேலே ஆர்வத்தை கொண்டு வரதுக்கு ஒரு பொம்மையை காட்டியோ இல்லை கதை சொல்லியோ நம்ம வந்து அந்த ஆர்வத்தை கொண்டு வந்துடலாம். ஆனால் அதே ஒரு 6th டென்த்து படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் நம்ம எப்படி மேம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வர்றது குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ் மேலே?
2: அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 6th to 8th இருக்க வரைக்கும் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன ஒரு ட்ராமா வருது பாரு, அதில் அவங்க எப்படி இருக்காங்க, சின்னதாக ஒரு ஆக்டர்ஸை பற்றியோ ஒரு ஒரு ஒரு நடிகனோ ஒரு நடிகையோ அவங்க பற்றி எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அவன் நம்மள மாதிரி அதுமாதிரி அழகான நல்ல விஷயங்கள் அதிலிருந்து எடுத்துக்கிட்டு ஒரு சோஷியல் மீடியாவிலிருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு அது மாதிரி கொண்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 9, 10, 11, 12 இருக்க பசங்களுக்கு, இந்த 11, 12 இருக்க பசங்களுக்கு வந்து எதுவுமே அவங்களால தான் அவங்களே அவங்கள பண்ணிக்கிட்டா தான் முடியும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொண்டு வர முடியும். அது இந்த 9th to 10th படிக்க பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து லெக்சர் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குற மெத்தட்ஸ்லாம் அவனுக்குலாம் பிடிக்காது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இந்த ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா ஒரு சோஷியல் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரிட்டன் ஃப்ரான்ஸ் அப்படின்னு இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அப்டேட்ல எப்படி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப பாருப்பா, இந்த மாதிரி எல்லாம் பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தின் மேல ஒரு ஈர்ப்பை கொண்டு வரணும் அப்படின்னு அவனுக்கு சின்ன சின்ன கதைகள் மூலயமா நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கட்டாயம் அந்த பாடத்தின் மேல ஒரு பிடிப்பு ஏற்படும், பிடிக்கும் அந்த பாடத்தை அவன் சுவாரஸ்யமா படிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வேலையை நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டா இந்த ட்ரெண்டிங்கான விஷயத்த வச்சு கனெக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சௌந்தர்யா கூட பேசிடலாம். சௌந்தர்யா இப்போ நீங்கள் வந்து சோனா எஃப்எம்ல பேசிட்டு இருக்கீங்க, ஸோ நம்ம எஃப்எம் மூலியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
3: என்ன
1: கிஃப்ட் வாங்கி தரலாம் ஒரு பிளான் வச்சிருக்கீங்க? வாங்கி கொடுத்துட்டு அக்கா கிட்ட மறக்காம சொல்லிடணும் ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, தேங்க்யூ,
3: பாய்.
1: ஓகே பாய். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அருணி என் கூட. பாய் பாய் மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட பாட்டு போட்டு காட்டுறதுக்காக வந்துட்டேன். திவாகர், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரமும் அற்புதமான அசத்தலான 10 பாட்டு ஓட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே வேற லெவல் பாட்டு. அதுவும் முக்கியமாக ஒரு சில பாடல்கள்லாம் போன வாரம் கேட்ட பாடல்கள் மாதிரியே தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பாட்டுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்க திவாகர், போட்டு விடுங்க திவாகர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க. அதனால் ஒரு சில பாடல்கள் போன வாரத்தில் இருந்த பாடல்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் மேலே இடத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சூப்பரான பாட்டெலாம் இந்த வாரம் கொண்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறதுக்காக. எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துலையும் 9வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு 10வது இடத்துல இவரோட பாடலுக்கு ஒரு தனி கூட்டமே ரசிகராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சாந்தகுமாரோட குண்டு மல்லி கொண்ட கறி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது ஒரு டூயட் சாங் மக்களே, சூப்பரான ஒரு பாட்டு, அருமையாக பண்ணியிருப்பார் சாந்தகுமார். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல இருக்குது. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல இருக்கு. இந்த பாடலுக்கு மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா இந்த தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல். இது வந்து ஒரு தத்துவ பாடல். அதே சமயத்தில் இதில் வரக்கூடிய வரிகளும் ரொம்பவே அற்புதமாக அருமையாக இருக்கும். இந்த பாட்டு இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டும் வந்துகிட்டே இருக்கு மக்களே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: Top 10 Music Number 10.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
4: மேலும் தொடர்புக்கு 7036663330.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் Top 10 Music.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இப்போ தான் வந்து 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டு முடிச்சிருப்பீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேவாக் பிரதர்ஸோட அடியே புல்ல அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. ஹேவாக் பிரதர்ஸோட இந்த அடியே புல்ல அப்படிங்கிற பாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2017-18 சமயத்தில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டு கேட்குறப்ப அவ்வளோ செமையாக இருக்கும். இந்த பாட்டு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு ஆல்பம்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. ஹேவாக் பிரதர்ஸ் நம்ம ஊருக்கு சேலம்க்கு வந்தப்போ, சோனா எஃப்எம்க்கு வந்தப்போ நமக்காக இந்த பாட்டெலாம் நீங்கள் வந்து சோனா எஃப்எம்ல ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்காக நிறைய பாடல்கள் கொடுத்தாங்க. அதில் ஒரு பாடலும் இந்த அடியே புல் அப்படிங்கிற பாடல். பாடல் கேட்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது வந்து ஒரு காதல் தோல்வியில் அந்த அவரோட வழியை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு வரிகள் கொண்ட ஒரு பாட்டு. சூப்பரான பாட்டு. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய, அவரோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு சமையான பாட்டு. என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, சண்டாலா அப்படிங்கிற பாடல் தான் இதோட பெயர். அதாவது சண்டாலா அப்படிங்கிறத கேட்குறப்ப என்னடா திட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பாட்டோட பெயர் தான் அப்படி இருக்குமே தவிர, உள்ளே இருக்கிற வரிகளும் சரி, அந்த பாடலுக்குள்ளே இருக்க அவங்களோட குரலும் சரி, எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ரொம்ப ரசித்து இந்த பாடலை பண்ணியிருப்பார் மணிமாறன். இது ஃபுல்லாகவே ஒரு பெண்ணோட குரலில் தான் வரும். ரொம்பவே அற்புதமாக பாடியிருப்பாங்க. அதில் வர அந்த பெண் குரல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாடல் 2 பாடலுமே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
7: Music number 8.

0: 7.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த வாக்கரனுடன் இன்னைக்கு நிகழ்ச்சியில 4 பாட்டு முடிஞ்சிருச்சு மக்களே.

0: இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அதில் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடவா. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அச்சு இருக்கார்ல, அச்சுவோட ஒரு சூப்பரான பாட்டு தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த 6வது இடத்துல இருக்கக்கூடிய அச்சுவோட என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைடு வித் மீ அப்படிங்கிற பாடல் தான். இந்த ரைடு வித் மீ பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அருமையான பாட்டு இது. இந்த பாட்டில் வந்து அவர் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்க மியூசிக்கும் சரி, அவருக்கு ஹூக்கா அதாவது இந்த கோரஸில் வரக்கூடிய அந்த வரிகளும் சரி, ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அச்சுவோட ஸ்லாங்கே இந்த பாட்டில் வந்து அற்புதமாக இருக்கும், சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த பாடலை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சக்தி சிவமணியோட தேன் திரை அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சக்தி சிவமணி பண்ணியிருக்க மற்ற பாட்டு மாதிரி கண்டிப்பாக இந்த பாட்டு இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாடல் வந்து பாடியிருக்கிறது ஒரு மாதிரி ஹஸ்கியாக ஹம்புலாக அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ்டாக பாடியிருப்பார். இந்த பாட்டு கேட்குறப்ப ஒரு ரிலாக்ஸான ஃபீல் நமக்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பார்த்திங்கன்னா, இதில் ரொம்ப ட்ரம்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டாரை வச்சு பின்னாடி அப்படியே வாசிச்சுக்கிட்டே இந்த பாட்டை பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். சூப்பரான பாடல் இந்த பாடல். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு அப்புறம் அதாவது 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்குன்னா, அச்சுவோட ரைடு வித் மீ அப்படிங்கிற பாடல் தான் 6வது இடத்த பிடிச்சிருந்து. அந்த பாட்டுமே சூப்பரான பாட்டு, அப்படியே ஒரு ரைடு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தேன் திரைப்பாட்டை நீங்கள் கேட்கலாம். 5வது இடத்துல இருக்கு சக்தி சிவமணியோட தேன் திரைப்பாட்டு. இந்த ரெண்டு பாட்டுமே இப்போ உங்களுக்காக நம்ம சோனா எஃப்எம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே. பாடலுக்கு பிறகு மீண்டும் என்னென்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.
2: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க. வந்துட்டுருக்கேன், காத்திரு காதலோட ஒரு ரைடுக்கு.

இந்த நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். லெட்ஸ் கோ.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா இன்னும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் 4 பாட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 4 பாட்டுல 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு அடுத்து நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிடவா. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகபத்மநாபன், ரீமா, பிரசனா இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி செம்பியின் மாதவி அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டுனா ஏனோடி அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான பாட்டு. இந்த ஏனோடி பாட்டை வந்து லோகபத்மநாபன் பின்னணி இசையமைச்சு பிரசனாவும் ரீமாவும் பாடியிருக்காங்க. இந்த பாடலில் சூப்பரான ஒரு வாய்ஸில் செமையாக பாடியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய பின்னணி இசையும் வேறு லெவலில் இருக்கும். இந்த பாடலுக்கு, அதாவது ஏனோடி அப்படிங்கிற இந்த பாடலுக்கு, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடலில் வர வரிகளும் சரி, பின்னணி இசையும் சரி, இதில் அவங்க பாடியிருக்க அந்த டியூனும் சரி, ரொம்பவே செமையாக பண்ணியிருப்பாங்க. உருகி உருகி கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கும், அந்த அளவுக்கு இதில் சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் நேசனோட கொடிவேலி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. எப்பயுமே நான் சொல்லுவேன், தமிழ் நேசனோட குரல் இதில் வந்து தனித்துவமாக இருக்கும். இந்த பாடல்னு இல்லை, எல்லா பாடல்லையுமே அவரோட குரல் தனித்துவமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் பயன்படுத்தாமல் ஃபுல்லாகவே பூரா தமிழ் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி பண்ணியிருக்காரு எல்லா பாடலுமே. அதில் எனக்கு இந்த கொடிவேலி கொண்ட அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்பவே பிடிச்ச பாட்டு, தனித்துவமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த பாடல், அதாவது கொடிவேலி கொண்ட அப்படிங்கிற இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாடலும் வந்துகிட்டே இருக்குது. உடனே இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ண பாடலாம் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 8 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன பாடல் அப்படிங்கிறத சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? லெனிக்ஸ், ஜாஸ்லின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய அண்டடா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம நேயர்கள் இந்த பாடல்லாம் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப அடிக்கடிக்கு வந்து ஓட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, குட்டி பாட்டு தான், இருந்தாலும் வந்து ரொம்ப சூப்பரான பாட்டு, அருமையாக பண்ணியிருப்பாங்க. இதில் ஜாஸ்லின் தான் இந்த பாடலை ஃபுல்லாக பாடியிருப்பாங்க, அப்பப்போ லெனிக்ஸும் பாடியிருப்பார். இந்த பாடலுக்கு பின்னணி இசை அமைச்சது லெனிக்ஸ் தான். இந்த பாடல் லெனிக்ஸோட பாடல்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான பாட்டு, அற்புதமான பாடல், குட்டி பாடல். இப்போ உங்களுக்காக 2வது இடத்துல டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் வந்துக்கிட்டே இருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல நம்மளோட எஸ்வை அஃபிஷியல் அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய நிலா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு தாதகாப்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது, ஒரு ஹாப்பியான சாங் போல், சந்தோஷ பாட்டு போல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. எஸ்வை அஃபிஷியலோட நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, விடுதலை, அடியே, அப்புறம் கண்ணாலே அப்படிங்கிற பாடலாம் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நிலா பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பாட்டில் வரக்கூடிய அந்த நடுவில் வரக்கூடிய மியூசிக்கும் அவரோட ஹம்மிங்கும் சேர்த்து கேட்குறப்ப வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். அதனாலேயே இந்த பாட்டு இந்த வர டாப் 10 மியூசிக் முதல் இடத்து பிடிச்சிருக்கு போல. இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாடலும் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நீங்களும் நிறைய பேர் சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் கேட்பீங்க, அந்த பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாடல்லாம் நீங்கள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே உங்கள் ஃபோன் எடுத்து 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு காலையிலனா மெசேஜ் பண்ணி அந்த பாட்டை சொல்லுங்க, கண்டிப்பாக அந்த பாடலும் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கோம், அதை வந்து ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம தியாகம் பண்ணிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சில பேர் வந்து ஓகே நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஆஹா நான் எனக்காக எதையும் தியாகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்படி அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தவே அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்ப ஒரு புது லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து திருமதி ஜான்சி ராணி. அவங்க முதல்ல போலீஸா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃபே வேற லெவல் மாறி இப்ப வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா பியூட்டிஷியனா வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல நேயர்களே. அவங்க லைஃப்ல எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு, எதனால இந்த மாற்றம் வந்துச்சு, அதை எப்படிலாம் அவங்க வந்து தாண்டி தொடர்ந்து பயணிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்ப்பா.
1: மேம், உங்களை பத்தி நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா மேம்?
2: என்னோட நேம் வந்து ஜான்சி ராணி அருண்ராஜ். இப்போ வந்து பியூட்டிஷியனாக இருக்கேன். இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் பெத்தநாயக்கன் பாளையங்கிற ஊர். பியூட்டிஷியன் ஆகி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது.
1: ஓகே ஓகே மேம். நீங்கள் பியூட்டிஷியன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க?
2: இதுக்கு முன்னாடி நான் போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
1: போலீஸா மேம்? போலீஸ் ஜாப் எங்கே இருக்குது, பியூட்டிஷியன் ஜாப் எங்கே இருக்குது, என்ன ரீசனுக்காக நீங்கள் அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்?
2: மேரேஜ்க்கு அப்புறம் அப்புறம் குழந்தைங்களோட இதுக்காக நான் ஜாப் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓனா பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த லைனுக்குள்ளே வந்துட்டேன்.
1: அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் உங்களோட ஜேர்னியே வேற மாதிரி மாறி இருக்கு. ஏன்னா உங்க குழந்தைங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நிறைய விஷயங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது மேம். மேம், அடுத்து வந்து எதனால நீங்க பியூட்டிஷியன் ஜேர்னியை சூஸ் பண்ணீங்க?
2: இது வந்து ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கண்ணு. மோஸ்ட்லி எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாப் அப்படிதான் நான் நினைச்சு இந்த லைனுக்குள்ள வந்தேன். இது என்னன்னா, மற்றவங்களை வந்து அவங்கள வந்து ஒரு அழகுபடுத்துறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லை. நம்ம அழகாக நம்ம இருக்கோமோ இல்லையோ, மற்றவங்களை அழகுபடுத்துறதுல நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு ரீசன் தான். அது அதுக்கப்புறம் மணி எல்லாமே சேர்ந்தது தான்.
1: இந்த காலத்தில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிற பதிலை கேட்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். ஏன்னா பொதுவாக நாம் அழகாக இருந்தால் போதும், நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்பவே வித்தியாசமாக சொல்கிறீங்க, நான் எப்படி இருந்தாலும் என்ன, நம்ம சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த ஹாப்பினஸ்ஸே எனக்கு போதும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து இந்த பியூட்டிஷியனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்களா, இல்லை நீங்களே இதை சூஸ் பண்ணிங்களா மேம்?
2: இல்லை கண்ணா, என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து இந்த லைனில் இருந்தாங்க. அவங்களோட இதனால தான் நான் இதுக்கு வந்தேன். எனக்கும் ஓனாவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால அப்படியே வந்தேன்.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்த உடனே என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க?
2: நான் ப்ராப்பராக ஒரு கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸாக படித்தேன். ஒரு 1 இயருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்மெட்டாலஜி வரைக்குமே நான் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு பியூட்டிஷியன் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பேஸ்க்காகவும் சரி, இல்லை ஒரு மேக்கப்பு எல்லாமே கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு தான் இது நான் அதுக்கப்புறம் ஷாப் ஓப்பன் பண்ணேன்.
1: சூப்பர் மேம். சில விஷயங்களை நம்ம வந்து அறகுறையாக தெரிஞ்சுட்டு அதில் இறங்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியில் வந்திருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். நேர்களே, நம்ம ஜான்சி ராணி மேம் அவங்களோட பியூட்டிஷியன் துறைக்கு எப்படி வந்தாங்க, அதுவும் அவங்களோட போலீஸ் ஜாபை விட்டுட்டு ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமாக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: யாரா? கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கலாம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்ப சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஜான்சி ராணி மேம் தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி அவங்க பியூட்டிஷியன் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா பியூட்டிஷியன் அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்குள்ள நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க, அதை தாண்டி ஏதாவது பண்றீங்களா மேம்?
2: டாட்டோ போடுவேன், அதுக்கப்புறம் வந்து சாரீ டிசைனர், பொட்டிக் ஷாப் மாதிரியும் கொஞ்சம் வச்சுட்டு அதுவும் பண்றேன். அப்புறமா ஜுவல்லரிஸ்லாம் இருக்குல்ல கண்ணு, அதை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி பிரைட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்குறோம், அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் மேம். பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா இதுவே போதும் நம்மளுக்கு, இதில் என்னாச்சும் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தோட நிறுத்தாமல் அடுத்தடுத்த விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் என்னென்ன பண்ணலாம் மக்களுக்கு புதுசு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம் நீங்கள் மேக்கப் பண்ணியிருக்கீங்க மேம்?
2: என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், பூப்பர்ட்டி, அப்புறம் எல்லாமே பார்ட்டி வேர், அப்புறம் மாடலிங் ஷூட்டுக்கு கூட நான் பண்ணியிருக்கேன். மாடல்ஸ்லாம் இப்போ வாக் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு பண்ணியிருக்கேன்.
1: சூப்பர் மேம். கல்யாணம், காது குத்து, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மாடலிங் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து எந்தெந்த ஊருக்கெலாம் போய் நீங்கள் இது வரைக்கும் மேக்கப் பண்ணி கொடுத்துருக்கீங்க மேம்?
2: சேலம்னா இங்கே ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, வாழப்பாடி, இந்த சரௌண்டிங்கில் அடிக்கடி போகும். இப்போ ரேராக பார்த்துட்டா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே போகும்.
1: ஒரு சின்ன ஊர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் போய் மேக்கப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், எப்படி நீங்கள் ஒரே ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் போய் மேக்கப் பண்ணி கொடுக்க முடியுது மேம்? எது மூலியமாக உங்களை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க, இல்லை எப்படி வந்து எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் இந்த இடத்துல இருந்து மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது?
2: இப்போ ஒருத்தருக்கு மேக்கப் பண்ணுறோன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட ரிலேஷனுக்கு, அந்த மாதிரியும் வருங்கன்னு. அப்படி இல்லைனாலும் நம்ம இன்ஸ்டா அந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம ஏதாவது ஆட் கொடுக்குறோம் இல்லையா, அது வழியாகவும் வரும்.
1: ஓகே ஓகே மேம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லதாக அவங்களுக்கு மேக்கப் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து உங்களை கேட்குறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், அடுத்து வந்து எல்லாருக்குமே அவங்க முதல் முதல்ல பண்ணுற ஒரு விஷயம் வந்து மறக்கவே மறக்காது, ஞாபகத்திலே தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னிக்கு நீங்கள் வந்த உடனே முதல் முதல்ல நீங்கள் மேக்கப் பண்ணியிருப்பீங்க ஒருத்தவங்களுக்கு, எப்படி வந்து பண்ணீங்க, அவங்க என்ன மாதிரியான ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க மேம்?
2: அதுதான் எனக்கு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா அதுதான். அவங்க வந்து ரொம்ப சட்டில்டாக எனக்கு வந்து நீட்டாக ஒரு மாதிரி ஒயிட்டாக என்னை காட்டாமல் நானாக இருக்கணும், எனக்கு ரொம்ப அழகாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது நான் அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்பவே அதுக்கு சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி யாருமே பண்ணினதில்லை அந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க. உண்மையாலுமே அதை வச்சு தான் நான் அடுத்தடுத்து இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் அதுக்கப்புறம் வந்தேன்.
1: சூப்பர் மேம். அதாவது உங்கள் கஸ்டமர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்ததுனால தான் அந்த முதல் அனுபவம் உங்களுக்கு மறக்கவே மறக்காமல் இருந்திருக்கு அப்படின்ட்டு நல்லாவே புரியுது மேம். நேர்களே, இவ்வளோ நேரமாக ஜான்சி ராணி மேம் அவங்க வந்து எப்படி பியூட்டிஷியன் ஜேர்னிக்கு வந்தாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தாங்க, எப்படி கற்றுக்கிட்டாங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க என்னென்ன மாதிரி ஃபீட்பேக்லாம் சொன்னாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifula design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9424529160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜான்சி ராணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னியை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், நீங்க முதல் முதல்ல இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட ஃபேமிலியில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க?
3: உண்மை சொல்லணும்னா அவங்களுக்கு இதுல பெருசா பிடிக்கல கண்ணு. அப்புறம் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் ஓகே நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கிற மாதிரி சொன்னார். பட் அவரோட ஒர்க்னால எனக்கு பெருசாக சப்போர்ட் அவரால் கொடுக்க முடியல. ஆனால் ஓகே நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு அலோ பண்ணார். அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஓகே மேம், அதாவது ஃபேமிலியில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இல்லைனாலுமே உங்களோட கணவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மேம். மேம், அடுத்து வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, இதெல்லாம் இருந்துமே நீங்கள் வந்து ஏன் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் மேம்?
3: அது வந்து ஃபினான்சியலாக தான் அது தோணுது. உண்மையாக அதுதான் ரீசன், அதுதான். நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம நினைக்கிறத நம்ம பண்ணணும், நம்ம நினைக்கிறத வாங்கணும்னா நமக்கு மணி ரொம்ப முக்கியம் இல்லையா? அது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஜாப் போகிறது. ஒரு பொண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் போகணும், இல்லைனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அவங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு கைத்தொழில்னாவது பண்ணணும். இல்லைனாலாம் இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஆண்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இப்படி ஓனாக ஏதாவது ஒன்று பண்ணனா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பும் நம்ம கொஞ்சமாவது வாழலாம். இது ஒரு நீடட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பெண்கள்னா அவங்க வேலைக்கு போகணும். நானும் அதை வந்து என்னோடய குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா நான் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கேற்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வந்து.
2: கண்டிப்பாக மேம், பெண்கள் அப்படின்றவங்க வந்து யாரையுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம குடும்பத்தையும் சரி, நம்ம கணவரையும் சரி, குழந்தைங்களையும் நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், இப்போ வந்து பியூட்டிஷியன் ஜேர்னி அப்படின்னாவே அதில் நிறைய சவால்கள் இருக்கும். எல்லா சவால்களையும் தாங்கிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க?
3: சமாளிக்கிறதுக்கு வந்து அமைதியாக இருந்தேன் அவ்வளோதான். அதுக்காக நான் எதுவும் ரியாக்ட் பண்ணலை அந்த டைமில். இதை பற்றி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ஃபேமிலிலையும் சரி எதுவும் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ண புதுசில் அதில் பெருசாக வருமானமும் இருக்காது, எதுவும் இருக்காது இல்லையா? நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணுறோம். அப்போ வேண்டான்னு நிறைய பேர் சொன்னாங்க, இது எதுக்கு ஃபேமிலி பார்த்துட்டு வீட்லேயே இருக்கலாம் அந்த மாதிரி. நான் அந்த டைமில் ஓகே அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் அதை புரிய வச்சுட்டு அமைதியாக இருந்தேன். அது காலப்போக்கில் அப்படியே மாறிடுச்சு.
2: சூப்பர் மேம். அதாவது எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் சரி, யார் நம்மளை என்ன சொன்னாலும் சரி, நம்ம அமைதியாக நம்மளோட கோலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜான்சி ராணி மேம் அவங்களோட பியூட்டிஷியன் ஜோனியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா

0: 8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: நேர்களே, ரொம்ப சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஜான்சி ராணி மேம் தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி அவங்க பியூட்டிஷியன் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா மேம்? முதல்ல நீங்க இந்த பியூட்டிஷியன் ஜேர்னிக்கு வந்து முதல் கஸ்டமர் அட்டன் பண்ணி அவங்க கிட்ட அந்த பேமெண்ட் வாங்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு மேம்?
3: அது பயங்கர ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். நம்ம கையில காசு, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளோட மணி, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஹாப்பியான மூமெண்ட் அதான்.
2: கண்டிப்பா மேம், அந்த முதல் அமௌண்ட் வாங்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க பேசுற பதிலே நல்லாவே புரியுது மேம். அந்த முதல்ல வந்த அமௌண்ட்ல இருந்து என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்க?
3: ஃபஸ்ட் எடுத்தோடனே சாமிக்காக ஏதாவது ஒன்று, நான் என்ன ஒரு நன்றி சொல்கிற மாதிரி சாமிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு, அடுத்தடுத்து என்னோடய குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது. அதுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸ்லேயே அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஜுவல்லரிஸ் மாதிரி, அந்த பிரைடல் ஜுவல்லரி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம வாங்கி அவங்களுக்கு ரெண்டல் கொடுக்குற மாதிரி அதில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி என்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன்.
2: சூப்பர் மேம். அதாவது அந்த அமௌண்ட்டை நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணிக்காம உங்கள் குடும்பத்துக்கும் சரி, கணவருக்கும் சரி, எல்லாருக்குமே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு இன்னொரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து முதல்ல இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிக்கும் போது நிறைய நெகட்டிவான ஃபீட்பேக் வந்தாலுமே அதெல்லாம் தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது மேம்?
3: அது ரொம்ப ஹாப்பியானது தான். ஃபர்ஸ்ட்ல அப்படி சொன்னவங்க இப்போ வந்து பரவாயில்ல, இவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, அந்த வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, அதை பார்த்துட்டு ரொம்பவே அவங்கெல்லாம் அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க ஓகே.
2: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து வந்து இந்த பியூட்டிஷியன் விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க மேம்?
3: மற்றவங்களும் இது மூலயமா ஏதாவது பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து ரொம்ப நார்மலாக இருக்கிற பொண்ணுங்க, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நானாகவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்து, ஒரு கடை மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அந்த மாதிரிலாம் கூட நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மூலயமாவும் ஒரு 10 பேர் அதில் ஹாப்பியாகவும் இருக்காங்க. அதுவும் எனக்கு சந்தோஷம்தான்.
2: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டதோட விடாமல் அதை வந்து நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்குமே ரொம்ப பயனுள்ள விஷயங்களை பண்ணிட்டுருக்கீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜான்சி ராணி மேம் அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னிக்குள்ளே எப்படி வந்தாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க, அதை எப்படி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜான்சி ராணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த பியூட்டிஷியன் ஜேர்னிய தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், இந்த பியூட்டிஷியனை வச்சு நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: இது வந்து 3 மந்த் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஃபுல்லாக ஒரு கோர்ஸாக எல்லாம் பண்ணணும். பியூட்டிஷியன் அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ கற்றுக்கணும்னா, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 மந்த் இருந்தால் போதும். இப்போ சாரீ ட்ரேப்பிங்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா, சாரீ ட்ரேப்பிஸ்ட்லாம் தனியாக இருக்காங்க, ஹேர் ஸ்டைலிங்க்கு தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு சாரீ ட்ரேப்பிங்க்கெலாம் அவங்களுக்கு 2 டேஸ் மட்டும்தான் ட்ரைனிங். அந்த மாதிரியும் கற்றுக்குறாங்க நிறைய பேர்.
1: ஓகே ஓகே மேம், ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். அடுத்து வந்து இப்போ வந்து இந்த பியூட்டிஷியனை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
2: நான் உங்களுக்கு வந்து எப்போவுமே மல்டி ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஒன்றுலேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. அது ஒன்று நமக்கு இதாகிட்டாலும் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ பியூட்டிஷியன் வந்தாங்கன்னா நீங்கள் சைட் பை சைடு ஆரி ஒர்க் கற்றுக்கோங்க, வேறு ஒர்க்கும் டிசைனர் ஏதாவது அந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லுவேன். இல்லை நீங்கள் படிக்கக்கூட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஏதாவது உங்களோட உங்களுக்கு ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பண்ணி நீங்கள் பெரியாளாக வர ட்ரை பண்ணணும். நான் அந்த மாதிரி சொல்லுவேன் கண்டிப்பாக.
1: ஓகே ஓகே மேம், அதாவது பல விஷயங்கள் அவங்க கற்றுக்கணும், அப்போ தான் வந்து ஒன்று இல்லைனாலுமே இன்னொரு விஷயத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், உங்களோட வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதை உங்கள் பிள்ளைங்களுக்குமே நீங்கள் சொல்லணும்னு நினைப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா?
2: என்னோட ஏஜில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஆனால் என் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. ஒரு கொஞ்சமாவது அவங்களுமே அந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே அதான் சொல்லுவேன், என்ன தான் அப்பா அம்மாவோட இது இருந்தாலுமே குழந்தைங்களும் வந்து சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது பண்ணி அந்த கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து அந்த மணியோட அருமெல்லாம் தெரிஞ்சு தான் வரணும். நான் அப்படி தான் கண்ணு நினைக்கிறேன், என் குழந்தைங்களை அப்படி தான் நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக மேம், எல்லா அப்பாவுமே அவங்க குழந்தைங்க கஷ்டப்படாமல் வளரணும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் கஷ்டப்பட்டு தான் அவங்க வளரணும், அப்போ தான் அவங்க வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றத அவங்களே கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்கீங்க மேம். மேம், அடுத்து வந்து இப்போது ரேடியோ கேட்டுட்ருக்க மக்களுக்காக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: ஃபோக்கஸ் பண்ணி முயற்சி பண்ணணும். அதுவும் இல்லாமல் சக்ஸஸ்ங்கிறது என்ன கண்ணு, நம்ம வந்து ஒன்லி நம்ம அந்த ஜாபில் மட்டும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை ஃபேம் ஆகிறது அது மட்டும் கிடையாது. நமக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லையா, அதோடு சேர்ந்து உங்களோட சக்ஸஸை கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஃபேம் ஆகணுங்கிறதுக்காக ஃபேமிலியே விட்டுட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி போகிறாங்க இல்லையா. அவங்களுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ ஆனால் பட் ஆனால் அதை நோக்கி போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலின்னு நான் சொல்கிறத விட அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவங்க வந்து மன நிம்மதியோடு ஒரு இதுக்கு போய் சாதிக்கணும் அவ்வளோதான். எது பண்ணாலும் ஒரு அதில் ஒரு திருப்தி இருக்கணும். அப்படி இருந்தாலே கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
1: சூப்பர் மேம், சக்ஸஸ் அப்படின்றது நம்மளோட வேலையில் மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸில் நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஜான்சி ராணி மேம் அவங்களோட போலீஸ் துறையிலேருந்து எப்படி இந்த பியூட்டிஷியன் துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு, அடடா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப அதிலே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கு, இது இல்லைனா என்ன, இன்னொரு விஷயத்துல நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு முயற்சி எடுத்தனாலதான் அவங்க இன்னமும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாமளும் ஒரு விஷயம் தடையாயிருச்சு, ஒரு விஷயம் நின்றுச்சு அப்படின்னா நம்ம அங்கேயே நிக்க கூடாது. தொடர்ந்து நம்மளுக்கு என்ன விஷயம் வேணும் அதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம தொடர்ந்து பயணிச்சாவே நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நானுமே நினைக்கிறேன். நீங்களுமே தோல்வியை நினைச்சு துவண்டு போகாம தொடர்ந்து உங்க வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழுங்க அப்படின்ட்டு நானுமே சொல்றேன். ஓகே நேர், நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இந்த எல்நினோ எல்நினோ அப்படின்னு சொல்லி இதை பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்நினோ அப்படின்றத பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் உருவாகுது, இதனால என்ன விளைவு மக்களுக்கு ஏற்படும், இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத வரைக்கும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேச போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வண்டநேயர்களே. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலையான வளர்ச்சி இலக்குகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இப்போ இருக்க காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தியும் பேச போறோம். அதே மாதிரி இது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்காகவும் இருக்க ஆரம்பிக்குது. அதுதான் வந்து காலநிலை நடவடிக்கை, அதாவது கிளைமேட் ஆக்ஷன். அதாவது ஐக்கிய நாடுகள் சபை கடந்த 2015 வந்து ஒரு 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இலக்குகள் எதுக்கு இருக்கு ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இலக்குகள் ஒவ்வொன்றுமே வந்து ஒன்றின் பின் ஒன்று தொடர்புடையதாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த 17 இலக்குகளை நம்ம பூர்த்தி அடைகிறது மூலியமா ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடா கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல 13வது இலக்கு என்ன பூமியினுடைய வெப்பநிலை மற்றும் வானிலை அமைப்புகளில் ஏற்படக்கூடிய நீண்டகால மாற்றங்களை குறிக்கக்கூடியது. இது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி சூரியன் செயல்பாடுகள் அப்படி இல்லைன்னா எரிமலை வெடிப்புகளால் இயற்கை நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் 1800 தொடங்கி இருக்கக்கூடிய தொழிற்புரட்சிக்கு பிறகு மனிதர்கள் செயல்பாடுகளால் தான் காலநிலை மாற்றம் அப்படின்றது அதிவேகமா வந்து நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இதை பத்தி ஐநா சபை வந்து ரிசர்ச் பண்ணதுல இது தெளிவா போட்டிருக்குன்னு சொல்லலாம். நிலக்கரி, எண்ணெய், எரிவாயு மாதிரி இருக்கக்கூடிய புதைப்படிவ எரிபொருட்களை நம்ம தொடர்ந்து எரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் இது எல்லாமே வந்து கிரீன் ஹவுஸ் வாயுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாயுக்கள் பூமியை சுத்தி வந்து ஒரு படல மாதிரி, அதாவது போர்வ மாதிரி போர்த்திக்க ஆரம்பிக்குது. இதனால சூரியனோட வெப்பம் வந்து வெளியே போக விடாம தடுத்து பூமியோட வெப்பநிலையை வந்து உயர்த்த ஆரம்பிக்குது. இதுதான் காலநிலை மாற்றத்திற்கான அடிப்படை ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம். சோ இப்படிதான் வந்து காலநிலை மாற்றம் அப்படின்னு உருவாக ஆரம்பிக்குது நம்ம பூமியில. அதனால இதெல்லாம் ஏற்படுது அப்படின் போது இது மொத்த விளைவுமே நமக்கு, அதாவது நமக்கே தான் ஏற்படும், மனிதர்களாகிய நாம தான் வந்து இதுல பாதிப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னு போது இது சமாளிக்கிறதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் நம்ம வந்து நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம், கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில. சோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது காலையில் நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிக வெயில் அடிக்குது அப்படின் போது கண்டிப்பா ஈவினிங் வந்து மழை வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நானுமே வந்து ஃபீல் பண்ணி பார்த்தேன், மார்னிங் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னா உடனே ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா மழை அப்படின்னு வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் எல்நினோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் வந்து இந்த காலநிலை மாற்றம் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நாம தொடர்ந்து இன்னும் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கே கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நாம வந்து STG 13 பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காலநிலை நடவடிக்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலநிலை நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் போது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமா சுத்திக்கிட்டு இருந்த பையன் தான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இப்போ வேலை செய்யக்கூடிய இடங்கள் ஏசி இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இப்போ நான் வெயில போனா அப்படின்னா இந்த வெயில வந்து சமாளிக்க முடியல, தலைவலி அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இது எனக்கு வெளியிட்டிருந்தாங்க 1 லட்சம் ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பூமி வந்து ரொம்ப சூடா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1800 காலகட்டங்கள்ல அப்போ இருந்த செல்சியஸை விட இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பூமியினோட சராசரி வெப்பநிலை இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா 1.42 டிகிரி செல்சியஸா அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடந்த 2015 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே வரலாற்றிலேயே மிக அதிக வெப்பம் பதிவான காலகட்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு பூமி சூடாகுது அப்படின் போது இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. ஆனா அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால வந்து காலநிலை மாற்றம் அப்படின்றது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர்பா இருக்க ஆரம்பிக்குது. பூமி வந்து எப்பயுமே ஒன்று கொண்டு தொடர்புடையதா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்றது மற்ற எல்லா இடங்கள்லயுமே ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து மற்ற இடங்கள்ல எதிரொலிச்சு அது பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. இதை தடுத்து நிறுத்தி வெப்ப உயர்வு அப்படின்றத 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா நாம வாழக்கூடிய இந்த சூழல் அப்படின்றது பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா மாற ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ இருக்க காலகட்டம் அப்படின்றது அவசர காலகட்டங்கள்ல இருக்கும். அதனால இதுக்கான நடவடிக்கைகளை நம்ம கண்டிப்பா எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் சொல்லவே தேவையில்ல, நேத்து எல்லாமே வந்து சரியான மழையா இருக்க ஆரம்பிச்சது, அதே மாதிரி இன்னைக்குமே வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு போது இது நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்குது. இதனால நமக்கு ப்ராப்ளம் ஏற்படுறதையும் தாண்டி நம்மளை சுத்தி இருக்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். இதை பத்தி நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் அடுத்தடுத்து பேசலாம். இதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம், இதை சரி பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும், இதுல சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், அதை சரி பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற சின்ன சின்ன வழிமுறை எல்லாத்தையும் நாம பின்பற்றது எப்படி, இது எல்லாத்தையுமே நாம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களை, கேட்டுடுவாங்க தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் STG 13, அதாவது காலநிலை நடவடிக்கை. ஸோ இந்த காலநிலை நடவடிக்கை எதுக்காக எடுக்கப்பட்டுருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஊரில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு, இதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். சரி ராஜ்குமார், நீ சொல்கிற மாதிரி இந்த காலநிலை மாற்றம்
6: நிலக்கரி பெட்ரோல் டீசல் இதெல்லாமே புதைப்படிவு எரிபொருள்கள் தான் வந்து உருவாக்க ஆரம்பிக்குது. இதுதான் வந்து பூமியை சூடாக்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குது. அதுதான் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடா இருக்கட்டும், மீத்தேனா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்குது இல்லையா. அதனால இதை தடுக்கிறதுக்கு உலக நாடுகள் வந்து சூரிய ஒளி, அதாவது சோலார், இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. காற்றாலை, விண்ட் எனர்ஜி, இதெல்லாமே வந்து இயற்கையா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, இயற்கையின் மூலமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மாசற்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துறது மூலியமா நமக்கு பூமியை வந்து சூடாக்க தேவையில்லை. அதனால எரிபொருள்களா இருக்கட்டும், நிலக்கரியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குறிப்பா 2050 நெட் ஜீரோ அப்படின்ற ஒரு இலக்கை அடையணும் அப்படின்றதுக்காக பல நாடுகள் வந்து உறுதி எடுத்து நெட் ஜீரோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெட் ஜீரோ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வெளியிடக்கூடிய அந்த கார்பன் புகையின அளவும், நாம நடக்கூடிய மரங்கள் இருக்கு இல்லையா, அது மூலியமா வந்து இந்த பூமியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைட் எல்லாம் வந்து உமிழக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பூமிக்கு வரக்கூடிய சுமையை அதிகமாக கொடுக்காம சமநிலையான வாழ்க்கை முறையை உருவாக்குறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடாப்டிங் டு கிளைமேட் இம்பாக்ட், அதாவது காலநிலை மாற்றம் அப்படின்றது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்றது அப்படின்ற திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அரசு முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை புயல் வருது அப்படின்னு போது முன்கூட்டியே கணிக்கிறதுக்கான நவீன முன்னெச்சரிக்கை அமைப்புகள் எல்லாமே வச்சிருக்காங்க இல்லையா. அது அதுக்கப்புறமேட்டு வந்து விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களோட உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வளர்ந்த நாடுகளா இருக்கட்டும் இல்ல வளரும் நாடுகளா இருக்கட்டும், வளரும் நாடுகளுக்கு வந்து வளர்ந்த நாடுகள் வந்து நிதியுதவிகளை கொடுத்து இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான ஒப்பந்தங்கள் போட்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான திட்டங்கள் தான் நம்ம ஊர்ல இந்த காலநிலை நடவடிக்கைக்காக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களா இருக்க ஆரம்பிக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெயில் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதனால நீங்க அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இதையும் தாண்டி மக்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் நிகழ்ச்சியில் அடுத்ததா பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரங்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் எஸ்டிஜி 13 என்ன, இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச போகிறோம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலை. காலநிலை மாற்றம் அப்படின்றது ஏதோ வெயில் கொஞ்சம் அதிகரிக்குது, அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி நினைக்கவே கூடாது, ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளுடைய சுகாதாரமாக இருக்கட்டும், உணவு உற்பத்தி, இருப்பிடம், பாதுகாப்பு, அன்றாட வேலைகளை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து விட்டுரும் இந்த காலநிலை மாற்றம். அப்போ இதை தடுக்கிறதுக்கு இல்ல இதுல சவால்கள் அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் அதிகமா சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கு, என்னென்ன மாதிரியான சவால்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். காலநிலை மாற்றம் அப்படின்னு ஒன்று ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னா கடுமையான வறட்சி அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், குடிநீர் தட்டுப்பாடு, காட்டுத்தீ, பனிமலை உருகுதல், பேரழிவு தருணங்கள்ல வந்து புயல் ஏற்படுறது, இது எல்லாமே வந்து நமக்கு ஏற்படக்கூடிய நேரடி விளைவுகள் தான். ஒரு பக்கம் மழை பெய்யாம பயிர்கள் கருக ஆரம்பிக்கும், இன்னொரு பக்கம் ஒரே நாளில் கொட்டி தீர்க்கக்கூடிய மழையால அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்கள் வந்து வெள்ளத்தால் அடிச்சு செல்லக்கூடிய நிலை அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது முடங்க ஆரம்பிக்கும். சாதாரண மக்களுக்கு வந்து காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், அரிசி விலை ஏறுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும். இது பெரும் சுமையை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே. மலையோர பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி போக்குவரத்து பாதிப்புகள் அப்படின்னு

ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. சுற்றுலா தலம் அப்படின்றது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கும், அதுவுமே வந்து பாதிப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். கடந்த ஆண்டு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும், ஏற்காட்டில் கூட மலைச்சரிவு அப்படின்னு ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இன்னொன்று இருக்கு, கடல் மட்டம் தொடர்ந்து உயர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சின்னதாக இருக்கக்கூடிய தீவுகள் இல்லை கடலோர பகுதிகள் வந்து பல தலைமுறைகளாக வந்து மீன்பிடிச்சு வாழக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் அவங்களுடைய வீடுகள் வந்து கடல் நீருக்கு பலியாகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிக்குது, இல்லை வேறு இடங்களுக்கு அவங்க போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் தான் இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி பெண்கள் மற்றும் அந்த உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து அதிகமான தாக்கம் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். கட்டிட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல சாலையோர வியாபாரிகளா இருக்கட்டும், தினசரி கூலி வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து வேலை அப்படின்றது இல்லாம போக ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமானம் அப்படின்னு இல்லாம இருக்க ஆரம்பிக்கும். வறட்சி அப்படின்னு ஒண்ணு அதிகமா ஏற்படுது அப்படின்னு போது அதுல முதலாவதா யாரு விளைவுகளை சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல பெண்கள் தான் அதிகமா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகமான சவால்களை சந்திக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வறட்சி, அதுக்கப்புறமேட்டு வந்து காலநிலை மாற்றம் இதெல்லாம் ஏற்பட்டா அப்படின்னு சொல்லி, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட ஆரம்பிக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு பெண்கள் தான் மேக்ஸிமம், குழந்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணீரை வந்து ரொம்ப தூரம் போயிட்டு எடுத்து வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால ரொம்ப தூரம் போயிட்டு வரவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. இதனால அவங்களுக்கு தின வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காகவே வந்து பாதி நாட்களை ஒதுக்க வேண்டிய நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைன்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பெண்களை சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்றதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரலே கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட. கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம எந்த எஸ்டிஜி பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஜி 13வது பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 13வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலநிலை நடவடிக்கை. இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதை சமாளிக்கிறதுக்கு இவ்வளவு சவால்கள் இருக்கு, நம்ம தெரிஞ்சிருக்கோம். இவ்வளவு நேரம் வந்து நான் சவால்கள் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததான் பகிர்ந்துக்க போறேன். இப்போ காலநிலை மாற்றம் அப்படின்னு ஒன்று அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால உலக அளவுல ஒப்பந்தங்கள் அப்படின்றது பெரிய அளவில் இருக்க ஆரம்பிச்சாலும், நம்ம தனிமனி நம்முடைய வீடுகள் இயற்கையாக வரக்கூடிய வெளிச்சத்தை பயன்படுத்திக்கிட்டு தேவையற்ற நேரங்களில் போட்டிருக்கிறதா இருக்கட்டும் பயன்படுத்தாமல் இருக்க முடியும் சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து போக்குவரத்துக்கு நம்ம வந்து அதிகமா எல்லாருமே வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா, வேலைக்கு போறாங்க, காலேஜ் போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னும் போது அதிகமா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வண்டி வச்சிருக்க ஆரம்பிக்கிறாங்க. கார் இருக்கு, ஸோ எல்லாருக்கும் வேணுன்றதுக்காக ஸ்கூட்டி பைக் கார் அப்படின்னு தனித்தனியா இருக்க ஆரம்பிக்குது. இப்படி இல்லாம எல்லாரும் வந்து ஒரே வாகனங்களை அதிகமா அந்த போக்குவரத்து பொது போக்குவரத்து எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பெட்ரோல் டீசல் இது எல்லாமே வந்து அதிக புகையை வந்து தர ஆரம்பிக்குது இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு வரதுக்கு கூட வண்டியில தான் போவேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க நடந்து போயிட்டு வரீங்க அப்படின்னு போது உங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியமா இருக்கும், அதையும் தாண்டி இந்த பூமிக்கும் ஆரோக்கியத்தை நீங்க கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய தண்ணீரும் ஆற்றலும் தேவைப்படுது. அதனால தேவைக்கு மட்டும் பொருட்கள் வாங்க ஆரம்பிங்க. இப்போ பிளாஸ்டிக் பைகள் எல்லாமே வந்து அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதெல்லாத்தையும் முற்றிலும் வந்து தவிர்க்கிறது அப்படின்றது நாம கட்டாயமாக்கணும். துணிப்பைகளை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளோ விழிப்புணர்வுகள் வந்துட்டாலுமே இன்னுமே இந்த பிளாஸ்டிக் பைகள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். மரங்கள் நடுறது அப்படின்றது நம்ம வந்து கட்டாயமாக்கிக்கணும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 2 மரங்கள் நடுறது அப்படின்றது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஆரோக்கியத்தை நம்மளால் தட முடியும், நல்ல காற்றை கொடுக்க முடியும். அது மூலியமா வந்து பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில இயற்கையான சூழலில் இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நாம நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் போதுதான் நமக்கு பின்னாடி வரக்கூடிய அடுத்த தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்றது நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான பூமியை நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியின் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த வாரம் உங்களை வந்து கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா, மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். சோ இப்போ நான் விடைபெற்றுட்டு அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரலை.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: இந்த கோடையில விவசாயிகள் வெறும் 60 நாட்கள்ல பாசி பருப்பை என்ன மாதிரி பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. கோடை காலம் பெரும்பாலான தாவரங்களுக்கு கடினமா இருக்கும், ஆனா பாசி பருப்பு அதை ஆச்சரியத்தக்க வகையில நல்லா சமாளிக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு அதிக தண்ணீர் வந்து தேவையில்லைங்க, இது வேகமா வளரும். நீங்க ஒரு சின்ன தோட்டத்துல வேலை செஞ்சாலும் சரி, இல்லனா பெரிய வயல்ல வேலை செஞ்சாலும் சரி, இது ஒரு நடைமுறைக்கு ஏற்ற தேர்வா இருக்கும். நீங்க ஆரம்பத்திலேயே இத சரியா அமைச்சிட்டீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு குறைஞ்ச முயற்சியில செய்யக்கூடிய ஒரு பயிர்னு சொல்லலாம். ஆனா ஓரிரு மாதங்களுக்குள்ளார ஒரு நல்ல விளைச்சலை தரும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், சரியான நேரத்தையும் வெயில் படக்கூடிய இடத்தையும் தேர்ந்தெடுக்கணும். பகல் நேர வெப்பநிலை சீரா 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிறப்ப பாசி பருப்பு விதைக்கணும். பெரும்பாலான பகுதிகளில் கோடையில ஆரம்பத்துல இருந்து நடுப்பகுதி வரைக்கும் ரொம்பவே உகந்ததா இருக்கும். தினமும் குறைஞ்சது 5-6 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி படுற இடத்தை தேர்ந்தெடுக்கணும். மண்ணுல நீர் நல்லா வடிவத உறுதி செஞ்சுக்கணும். இதை தொடர்ந்து மழை இல்லனா தண்ணீர் பாய்ச்சினதுக்கு அப்புறமா நீர் தேங்கக்கூடிய இடங்களை தவிர்க்கணும். ஏன்னா அதிகப்படியான ஈரப்பதம் வேர்களை சேதப்படுத்தும். அடுத்து என்ன பண்ணணும்னா தளர்வான மற்றும் நல்லா வடிகால் வசதி இருக்கக்கூடிய மண்ணை தயார் செய்யணும். வேர்கள் தடை இல்லாம வளர்றதுக்காக ஃபர்ஸ்ட் மண்ணை சுமார் 15-20 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு தோண்டணும், இல்லனா உழணும். களைகள் கற்கள் மற்றும் பழைய பயிர் எச்சங்களை அகற்றணும். மிதமான அளவுல மக்கிய உரம் இல்லனா நல்லா மக்கிய சாணத்தை கலந்து விடணும். செடிய நைட்ரஜன் உரத்தை தனக்காக உற்பத்தி செஞ்சுக்கிறதுனால அதிகப்படியான நைட்ரஜன் உரத்தை சேர்க்கிறத தவிர்க்கணும். அதிகப்படியான நீரை தேக்கி வைக்காத இலகுவான நொறுங்கும் தன்மை இருக்கக்கூடிய மண்ண உருவாக்குறதே இதனுடைய நோக்கம். விதைகளை சரியான ஆழத்திலையும் இடைவெளியிலையும் விதைக்கணும். விதைகளை நேரடியா மண்ணில் நடணும், இடம் மாற்றி நட வேண்டிய அவசியம் இருக்காது. விதைகளை 2-3 சென்டிமீட்டர் ஆழத்துல விதைக்கணும். ஒவ்வொரு செடிக்கும் இடையில 10-15 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். வரிசைகளுக்கு இடையில சுமார் 25-30 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். விதைகளை மூணதுக்கு அப்புறமா மேல் மண் ஈரப்பதமா இருக்கிற மாதிரி லேசா தண்ணியை வந்து ஊத்தணும். பொதுவா 4-7 நாட்களுக்குள்ளார முளைப்பு ஏற்படும். லேசா தண்ணியை வந்து ஊத்தணும், அதிகப்படியா தண்ணீர் பாய்ச்சறத தவிர்க்கணும். மற்ற பல பயிர்களோட ஒப்பிடுறப்ப பாசி பருப்புக்கு ரொம்ப குறைஞ்ச அளவே நீர் பாசனம் தேவைப்படுது. இப்ப வறண்ட சூழ்நிலைகள்ல 3-4 நாட்களுக்கு ஒரு தடவை தண்ணிய ஊத்தணும். தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி மண் சரி பார்க்கணும். அது இன்னுமே கொஞ்சம் ஈரப்பதமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம காத்திருக்கணும். பூக்கள் பூக்குறப்பையும் காய்கள் உருவாகிறப்பையும் நீர் பாசனத்தை குறைக்கணும். அதிகமா தண்ணி ஊத்துறது வேர் அழுகலுக்கும் காய்கள் குறையறதுக்கும் வழிவகுக்கும். அதனால மிதமான அளவுல தண்ணிய ஊத்துறதே நல்லது. அடுத்து ஆரம்பத்திலேயே நம்ம களைகளை கட்டுப்படுத்தி வளர்ச்சிய கண்காணிக்கணும். இறுதியா சிறந்த விளைச்சலுக்கு சரியான பருவத்துல அறுவடை செய்யணும். சரியான நேரத்துல அறுவடை செய்யறது காய்கள் வெடிப்பதையும் விதைகளை இழப்பதையும் தடுக்குது. என்னங்க இந்த பாசி பருப்பை எந்த மாதிரி பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யும்.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எந்த சமயங்கள்ல மீனோட விற்பனை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா மீன் வளர்ப்பு யாராவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது உதவியா இருக்குங்க. வாங்க நம்ம எல்லாருமே என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: ஒரு குட்டை ரெண்டு குட்டை உள்ளவங்களுக்கு இந்த பிளான், எங்களோட பிளான் பாத்தீங்கன்னா இதே பிளான் தான். ஸ்டெப் ஸ்டெப்பா, இப்ப சின்ன குஞ்சு ஒரு பாண்ட்ல 5 பாண்ட் இருக்கு, சிறிய குஞ்சுல மீடியம் சைஸ்ல ஒரு 10 பாண்ட், வளர்ப்பு குஞ்சுல ஒரு 10-15 பாண்ட், இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த வளர்ப்பு கடைசி உள்ள பாண்டை வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, அதுலயும் அரை கிலோக்கு மேல உள்ளதான் பிடிக்கிறோம். அது விற்பனை வந்து நாங்க லோக்கல்லே மார்க்கெட் வச்சிருக்கோம். இங்க அதுல விற்பனை ஒரு நாளைக்கு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கிலோ 100 கிலோ இந்த போட்டு தடை காலங்கள் இருக்கு, ஒரு 60 நாள். அதனால மீனோட விற்பனை நல்லா இருக்கும். ஒரு கிலோ 200 ரூபா விற்குது. பிளஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய மீனை பிடிச்சி வெளியில காலி பண்ணிட்டு இருக்கோம். நீடாமங்கலம் மார்க்கெட் தஞ்சாவூர் பகுதிகளுக்கு இங்கேருந்து உயிர் மீன் வண்டியில் ஏகர் ஏரக்ஷன் போட்டு ஒரு டாடா ஐஸில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஏரக்ஷனோட போட்டு ஒரு 300 கிலோ போகலாம். இல்லை டேங்க் வண்டி போட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்தே வருது. இப்போ நம்ம நண்பர்லாம் சேலத்தில் மீன் வளர்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டன் கொண்டு வராங்க அங்கேருந்து, பெரிய பெரிய ஏரியிலேருந்து பிடிச்சி. நம்ம நண்பர் நிறையா ஒரு ஈச்சர் வண்டியில் ஒரு 6 டேங்க் 7 டேங்க் போட்டு ஒரு டேங்க் பார்த்தீங்கன்னா 120-130 கிலோ இந்த ரேஞ்சில் அப்படியே போட்டு அதுலேருந்து கொண்டு வந்து நீலாமங்கலத்தில் பகுதியில் இறக்குறாங்க. இப்போ அங்கே 150 ரூபா போகுது சேலம் பக்கத்தில். இப்போ நம்ம இந்த வீட்டில் நீலாமங்கலம் பகுதியில் வரும்போது அது 150-160 விற்கிது. டிரான்ஸ்போர்ட் தான், டிரான்ஸ்போர்ட் பட் ஆக்சிஜன் பிரச்சனை, தண்ணி மாத்துறாங்க இடையில, அதனால் விற்பனை இங்கே தான் வருது. அதனால இந்த மீனோட கூட ஏன்னா அங்கே ஞாயிற்றுக்கிழமை வர அன்றைக்கி கூட நம்ம மீன் கொஞ்சம் டவுன் ஆகும். இங்கே லோக்கல் மீன்கள் அப்படி இருக்கு நல்லா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனோட விற்பனையை பொறுத்து தான் நம்ம மீன் வளர்ப்புக்கு கொண்டு போகலாம். ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீனோட விற்பனையில் எல்லாம் வரும். இதில் என்னன்னா உங்களுக்கு மீனோட தாக்கம், கடல் மீன் இல்லாத தாக்க டயத்தில் நாட்டு மீனோட விற்பனை நல்லா முகமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். ஒன்று. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சிகளை நாங்கள் தயார்படுத்திடுறோம். மீடியம் சைஸுக்கு உள்ள பாண்டுக்கு உள்ளதையும் தயார்படுத்திடுறோம், விற்பனைக்கு உள்ளதையும் தயார்படுத்திடுறோம், விற்பனையும் பண்ணிடுறோம். அதனால என்னன்னா தொடர்ந்து ஒரு 10 நம்பர்ஸுக்கு ஒர்க்கு. லேடிஸாக மீன் வெட்டுறதுக்கு தனியாக ஒரு 4 பேர் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு, மீன் வளர்ப்புக்கு தீவனம் வைக்கிறதுக்கு அதுக்கு தனியாக 2 ஆள் ஒர்க்கு, மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் 7 பேர் 8 பேர் அந்த டயத்தில் ஒர்க்கு, வண்டி ஓட்டுதல், இதே போல் தொடர்ந்து ஆட்களுக்கு வேலைகள் இருக்கு. பிளஸ் இந்த என்ன ஒரு இதுலனா இந்த எங்களுக்கு என்ன ஒரு இதில் கேப் கிடைக்கிறது, இதே போல் அமாவாசை, இந்த கார்த்திகை, இந்த தை அமாவாசை கார்த்திகை இதே போல் வர்ற லீவு நாள்கள் நிறைய பிரதோஷம், இதே போல் லீவு நாள்களை பயன்படுத்தி தான் நாங்கள் லீவு எடுத்துக்கிறோம். பாக்கி நேரத்தில் லீவு எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. இந்த லீவை தான் நாங்கள் கோயில் திருவிழாக்கள் இதே போல் சுத்தமாக சாப்பிட, மீன் சாப்பிடாத அசைவை சாப்பிடாத நாளில் தான் அதில் ஓய்வு பெறுகிறோம். பாக்கி நாளில் தொடர்ந்து ஒர்க் இருந்துகிட்டு தான் இருக்குது.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மீன் வளர்ப்புல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு 10 பண்ணை 5 பண்ணை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை வந்து இருக்கும். அதே மாதிரி இப்ப எங்களுக்கு லீவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் அமாவாசை, பௌர்ணமி, அதே மாதிரி கோவில் ஏதாவது விசேஷங்கள் அந்த மாதிரி சமயங்கள்ல தான் வந்து எங்களுக்கு லீவு கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப அசைவம் வந்து பொதுவா மக்கள் எந்த நாள்ல சாப்பிடாம இருக்காங்களோ அந்த சமயம் லீவு கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
5: சரவணன் அவர்கள் நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம். நாங்க இங்க பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் இது போன்ற உயிர் காக்கும் தாவரங்களுக்கு விலங்குகளுக்கு மருந்துகளை உற்பத்தி பண்ணி மேலை நாடுகளுக்கும் சரி, கிழக்கு நாடுகளுக்கும், மேற்கத்திய நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம், ஏற்காடு அடிவாரத்துல குப்பனூர் அப்படிங்கிற கிராமத்துல. இது வந்து தாவர திசு வளர்ப்பு. தாவரத்தினுடைய திசு வளர்ப்பு அப்படின்னா என்னன்னா, இப்ப நமக்கு நெகம் வளருது, முடி வளருது, இதெல்லாம் கட் பண்ணா இது மட்டும்தான் வளரும். தலையை வெட்டினா தலை வளராது, காலை வெட்டினா கால் வளராது. ஆனா தாவரங்களுக்கு வந்து டோட்டி பொட்டன்சி அப்படின்னா முழுமையா தன்னை மறுபடி ஒரு செல்லுல இருந்து உருவாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அந்த டோட்டி பொட்டன்சி தன்மையை வச்சுதான் இந்த திசு வளர்ப்பு நாம பண்றோம். இந்த திசு வளர்ப்புல என்ன ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இயற்கை முறைதான், இது வந்து செயற்கை கிடையாது. இது இப்ப நாம ஒரு மரம் வந்து ஒரு முருங்கை மரம் எப்படி வெட்டி கிளை வச்சா அது செயற்கை கிடையாது, அதுவும் இயற்கை தான். அது போல ஒரு செல்லு எடுத்து செடியை உருவாக்குறோம். ஆகையால இது ஏதோ இயற்கைக்கு புறம்பானதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு செல்லு வந்து ஒரு விதை மாதிரி மாறிடுது, அவ்வளவுதான் நமக்கு சொல்ல வேண்டியது. சோ இதனுடைய அட்வான்டேஜஸ் பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த உலகத்திலிருந்து தினம் தினம் நிறைய உயிர்கள் காணாம போயிட்டு இருக்கு. நம்ம இளைய சமுதாயத்துக்கு, வருங்கால யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்கு இதை பார்க்கக்கூடிய ஒரு கொடுப்பனை இல்லாம போயிடுது. இதை முதல்ல நம்ம தவிர்க்கலாம். எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ஒரு இலைய கொண்டு வந்தா கூட அதுல பல லட்சக்கணக்கான தாவரங்களை நம்மளால உருவாக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த தாவரங்கள் இந்த பூமியில தங்கிரும், அழியும் தருவாயில இருந்து காப்பாற்றப்படும்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனை எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. இப்ப விவசாயத்துல ஒரு இலையில இருந்து லட்சக்கணக்கான செடிகளை உருவாக்க முடியும் திசு வளர்ப்பு மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்களேன் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இனக்கவர்ச்சி பொறிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்கு, நம்ம தேர்ந்தெடுத்து அதை வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே ஒரு கடைக்கு ஒரு பொருளை வாங்க போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எது தரமான பொருள், எது நல்லா வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தானே வாங்குவோம். அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
1: இதுல என்னங்க அப்படி புது வித்தியாசம், ஏற்கனவே மஞ்சள் தண்டு தொலைப்பான கட்டுப்படுத்துறதுக்கு இனக்கவர்ச்சி பொறிகள் எல்லாம் கிடைக்குதுங்க. இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா, நிறைய இதுல போட்டீங்கன்னா கிடைக்குது. இதுல என்னங்க அப்படி பெருசா இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம். கேட்கலாம்னா பரவாயில்ல, கேட்கணும். ஏன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளை காட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல போனா, இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்த மாதிரியான இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து பிரைவேட் செக்டார் தான் அதை விற்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதிக அளவு லாபம் அடையிறதுக்காக கெமிக்கலை வந்து தரம் குறைச்சி கொடுக்குறாங்க. தரம் குறைச்சி கொடுக்கறப்ப கடைசியா வந்து விவசாயி வாங்கக்கூடிய அந்த பொருள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி திரவமானது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டைலூட் பண்ணதா இருக்கும். அப்ப அதை போய் நீங்க உடனே வயல்வெளிகளில் வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 10 நாள் 15 நாள், அந்த 10 நாள் 15 நாள்லுமே மொத்தமே ஒரு 20 பூச்சியை தான் அது கவர்ந்து, 20 ஆண் பூச்சிகளை கவர்ந்து. அப்ப ஒரு ஆண் பூச்சி ஒரு பெண் பூச்சியோட இனப்பெருக்கு செஞ்சிச்சு அப்படின்னா 200 முட்டைகள் வைக்கும். இப்ப 20 வந்து இது கவர்ந்து இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ஏறத்தால என்ன ஆகும், 200 × 20 போட்டுக்கங்க, 4000 முட்டைகளை குறைக்கும் நார்மலா இருக்கக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிகள். சரிங்க, நானோ தொழில்நுட்பம் மூலமா கொண்டு வந்திருக்க இணக்க வச்சு பண்ணி என்னங்க அப்படி பெரிய வித்தியாசத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கேட்டக்கும் பொழுது அதுக்குரிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நானோ இணக்க வச்சு பொறி மூலமா என்ன உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, ஏறத்தால 40 முதல் 45 நாள் வரைக்கும் இந்த திரவமானது ஸ்லோவா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அந்து பூச்சிகள் இணக்க வச்சு பொறியில விழுகிறது ஒரே சீரா இருக்கும். முதல் நாள் 5 விழுகும், அடுத்த நாள் 5 விழுகும், அடுத்த நாள் 5 விழுகும். இப்ப இதுல வந்து நம்ம எக்ஸஸா வெளியில போறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். இந்த நானோ கலவை மூலமா நம்ம அவாய்ட் பண்றோம். அதனால நமக்கு மொத்தமா வந்து அந்த பூச்சிகளை கவர்ந்து இருக்கிற திறன் எவ்வளவுன்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே வந்து நார்மலா இருக்கக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி பொறியில வர்றதை காட்டிலும் இதுல 3 முதல் 4 மடங்குகள் நமக்கு அதிகமா கிடைக்குது. அப்ப 4000 முட்டைகளையும் அழிக்கிற தன்மை நார்மலா இருக்கக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிக்கு வந்தா, இந்த நானோ திரவம் இனக்கவர்ச்சி மூலமா வைக்கக்கூடியது மூலமா 4 மடங்கு அதிகமா இருக்குது அப்படின்னா, 16,000 முட்டைகளை அழிக்கும் தன்மை. அத்தோடு இல்லாம நம்ம இந்த கவர்ச்சி பொறியில எப்ப வைக்க சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, மெயின் வயல்ல நடவு நட்டு 35 நாள் கழிச்சுதான் வைக்க சொல்லுவோம். ஏன்னா 35 நாள் கழிச்சுதான் உள்ள தண்டு குறுத்து போயிடுது.

பாட்டு என்னன்றத கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாமரம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சரி, இதெல்லாம் சரிதான் பத்மாவதி, இதை எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னுமே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். கண்டிப்பா உங்களுக்காக இதை வந்து நான் சொல்றாங்க. இப்ப உங்களோட வீட்டுல இடம் இருந்துச்சு அப்படின்னா, அங்க ஒரு மாமரம் இருக்குது அப்படின்னா, அதை நல்லா பராமரிச்சு நற்பலன் பெறது எந்த மாதிரி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாம்பழ சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாமரத்தை சுத்திலுமே விழுந்து கிடக்கக்கூடிய இலை தலைகளை ஒண்ணு விடாம அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தணும். பக்கத்துல ஏதாவது கரையான் இல்லனா எறும்பு புத்து இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும். மண்ணெண்ணெய் போடுறத கொஞ்சமா வந்து தெளிச்சு அதை திரும்பவும் அங்க வராம நம்ம பாத்துக்கணும். அதுக்கப்புறமா வேர் பகுதியை சுத்திலும் நல்லா கொத்தி விட்டுட்டு தண்ணீர் வந்து சுலபம் உள்ளிறங்கக்கூடிய வகையில மண்ணை மிருதுவாக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச சாண உரத்தை புதிய சத்தான மண்ணோட கலந்து வேர் பகுதியில போட்டு நம்ம வைக்கணும். அரிசி மற்றும் காய்கறி கழுவுன நீரை அப்பப்ப ஊத்தி மரத்தை நீரேற்றத்தோட வச்சுக்கணும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றது அரசோட அறிவுறுத்தலும் கூட இல்லைங்களா? அது ஏன் நம்ம வீட்டு முன்னாடி மாமரமா இருக்க கூடாது? பழமும் கிடைக்கும், பலனும் கிடைக்கும் இல்லையா? மரம் அப்படின்னாவே நல்லா வளர்ந்து சூரிய ஒளி தென்படக்கூடிய பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளை பரப்பி நாலா பக்கமும் வளரக்கூடியது. மாமர கிளைகளை வெட்டி விடாம அப்படியே நம்ம வந்து வளர விடணும். உங்களோட வீட்டுக்கு நிழலும் குளிர்ச்சியும் கிடைக்கிறதோட சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜனும் கிடைக்கும். மர கிளையில கூடு கட்டி குஞ்சு பறிக்க கூடிய காக்கைகளையும் தேன் கூட்ட சுத்திலுமா நிழல்ல வந்து உக்காந்துட்டு வண்ண பறவைகளையும் பார்க்க பார்க்க பரவசமா இருக்கும் இல்லையா? மாம்பழ சீசன் வந்த உடனே கொத்து கொத்தா பூக்கள் வந்து பூக்குங்க. அதுக்கப்புறமா பிஞ்சுகள் தோன்றி பருக்க ஆரம்பிக்கும். உதிரக்கூடிய வடுக்களை சேகரிச்சு ஊறுகாய் போடலாம். இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, மாதா ஊட்டக்கூடிய சோற்றை விட மாங்காய் ஊறுகாய் அதிகம் உண்ட வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காய்கள் பருத்து பழுக்கிறப்ப நிலைக்கு வந்ததுமே ருசிக்கிறதுக்கு வரக்கூடிய முதல் விருந்தாளி அணில் தான். அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீந்த பகுதி கொட்டையோட கீழே விழுந்து கால மிதிப்படும். அப்ப முற்றிவிட்ட காய்களை பறிச்சு கொஞ்சமா வைக்கோ தரையில பரத்தி அதன் மீது அடுக்கி மெல்லிய காட்டன் துணியால மூடி வச்சிடணும். 2-3 தினங்கள்ல அது வந்து பழுத்து போயிடும். சில காய்களை நறுக்கி ஊறுகாய் போட்டு ஃப்ரெஷ்ஷா உபயோகிக்கலாம். சில காய்களை மரத்துல இருந்து பறிச்சதுமே கழுவி ஸ்லைஸா நம்ம நறுக்கி வச்சிடணும். கொட்டைகளை நீக்கி துண்டுகளை கண்ணாடி கண்டெய்னர்கள்ல போட்டு நல்ல இறுக்கமா நம்ம ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். அத வேணுங்கிறப்ப எடுத்து சாம்பார்ல நம்ம போடலாம், பச்சடி செய்யலாம், விரும்பின மாதிரி உபயோகிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் பிற ஊட்ட சத்துக்கள் கொஞ்சமும் குறையாம அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. வீட்டுக்கு வெளிப்பக்கம் படரக்கூடிய கிளைகள்ல இருக்கக்கூடிய காய்களை சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் மாமரத்தை பார்த்தா அதுல மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பறிக்கிறதுக்கு நம்மளோட கை அப்படியே பரபரன்னு தானே இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேணாங்க. அக்கம் பக்கத்தா இருக்கும் 4-4 காய்களை கொடுத்து நம்ம அவங்களையும் வந்து சந்தோஷப்படுத்தலாம். எல்லாரும் அனுபவிக்கிறது தானே இயற்கையோட கொடை. என்னங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடியும் மாமரம் இருந்துச்சுன்னா அந்த அனுபவங்களையும் நீங்க நம்ம சோனா எஃப்எம்க்கு கால் பண்ணி சொல்லலாங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கமாக நம்ம சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் வார வாரம் சினிமா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம்ல, அதே மாதிரி தாங்க இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அள்ளி போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தமிழில் ரெண்டு படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆ தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா பிரீத்தி முகுந்தன், அதுக்கப்புறமா அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அந்த பிளாஸ்ட் படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த பிளாஸ்ட் படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சுபாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாருக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸ்லாம் சும்மா தெரியும். ஸோ இந்த பிளாஸ்ட் படத்துலையும் அப்படி தான் வந்து இருக்கு. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது வா வாட் அ மேக்கிங், வாட் அ ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கு. எத்தனை நாள் ஆச்சு சார் உங்களையெல்லாம் இப்படி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரோட ஃபேன்ஸே பயங்கரமாக அந்த ட்ரெய்லரை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படமும் வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது. அதாவது அந்த ப்ரிவியூ ஷோலாம் போடுவாங்கள்ல, அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுன் சாருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த பிளாஸ்ட் படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல வரவேற்பு இந்த படத்துக்கு கிடச்சதுனால தமிழ்நாட்டில் நிறைய ஸ்க்ரீன்ஸில் இந்த பிளாஸ்ட் படம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் இந்த வீக்கெண்டில் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாஸ்ட் படத்துக்கு போய் பார்த்துட்டு என்ஜாய் வந்து பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஜேர்னரை விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஏற்ற படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஈகோ ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படம் வந்துட்டு ஒரு நார்மல் ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு. இந்த படத்தில் லேட் ஆக்டர் நம்ம ரோபோ சங்கர் அண்ணா நடிச்சிருக்காரு. கூடவே இந்த படத்தில் சிபி சந்திரன், அதுக்கப்புறமா சேரன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணேசன் நாச்சிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஈகோ ராமன் படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நமக்கே தெரியும் நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ஸ்க்ரீன்ஸில் அந்த படம் இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன 14 நாளில் வேர்ல்டு வைடாக 300 கோடிக்கும் மேலே கலெக்ஷனும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இன்னும் நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து ஓடிட்டுருக்கு. மக்களும் வந்து இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தியேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டபிள் ரிலீஸாக நம்ம அர்ஜுன் சாரோட பிளாஸ்ட் படம், அதுக்கப்புறமா ஈகோ ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு படங்கள் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கேன். ஓடிடியிலையுமே ஒரு சில படங்களை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ பார்த்து தியேட்டர்ஸில் என்ஜாய் வந்து பண்ணுங்கள். நாம் இன்னும் சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். FM 107.8 சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
2: இப்போ சினிமாவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நடக்குங்க. அதெல்லாம் நம்ம சினிமா பார்க்கும்போது இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4-5 வருஷம் இல்லை 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது வாவ் இப்பெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 2 விஷயத்தை பற்றி இன்றைக்கி சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும், கேளுங்க. என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் KGF படம் பார்த்துருப்போம். அதில் ஹீரோவாக நம்ம யாஷ் நடிச்சிருப்பார், ராக்கி பாயா சும்மா மிரட்டி இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா கருடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வில்லன் ரோலில் ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாருங்க. அவர் அந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார், வில்லனாக செம்மையாக மிரட்டி இருப்பார். அதுக்கப்புறமா நிறைய படங்களில் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த கருடன் அப்படின்ற இந்த ஒரு வில்லன் கேரக்டரில் நடித்த ஒரு யார் தெரியுமா, யாஷ் இருக்கார்ல, யாஷோட பர்சனல் பாடி கார்டு. அது மட்டும் இல்லாமல் யாஷோட பர்சனல் டிரைவராகவும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாரு. யாஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரி KGF இந்த படம் மூவி ஷூட்டிங் டைமில் நீங்கள் வந்து பார்க்க நல்ல ஜிம் பாடி மாதிரி வந்துருக்கீங்க, ஃபேஸும் கொஞ்சம் டெரராக இருக்குது, நீங்கள் இந்த படத்தில் வில்லன் ரோல் வந்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு போல். ஸோ நம்ம யாஷை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடிச்சிருக்கிறாரு. நடிச்சுட்டு இந்த KGF படத்தில் அந்த ஃபைனல் அவுட்புட் அப்படின்றது செம்மையாக வந்துருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு அவரோட ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு. இப்போ நிறைய படங்களில் அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. சுல்தான் படத்தில் கூட அவர் வில்லனாக மிரட்டி இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு பர்சனல் பாடி கார்டாக இருந்த ஒருத்தரை வில்லனாக அறிமுகப்படுத்தி அவருக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை நம்ம யாஷ் அவர்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம சரத்குமார் சார் நடித்த நாட்டாமா படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்போம். அதில் ஒரு ஃபேமஸான ஒரு சீன் வந்து இருக்குங்க. என்ன அப்படின்னா, மிச்சர் சாப்பிட்ற சீன் வந்து இருக்கும். இப்பயுமே வந்துட்டு மீம்ஸ் டெம்ப்ளேட்டில் வீடியோஸில் அந்த மிச்சர் சாப்பிட்ற சீன் அப்படின்றது சம வரையலாக வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த காமெடியை ரசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நாட்டாமா படத்துக்கான காமெடியை ரசிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ அந்த நாட்டாமா படத்தில் அந்த மிச்சர் சாப்பிடும் போது ஒரு பொண்ணு வந்து வரும் இல்லை, பொண்ணு பார்க்குற சீன் நம்ம கவுண்டமணி சாரும், அப்புறம் அந்த பொண்ணு வந்து பொண்ணு பார்க்குற சீன் வந்து வரும். ஸோ அந்த ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க நம்ம சூப்பர் ஸ்டாரோட லிங்கா படம் இருக்குல்ல, அந்த படத்துலேயுமே அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இமேஜஸும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஒரு சமயத்தில் அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, KS ரவிக்குமார் இருக்காருல, அவர் தான் இந்த 2 படங்களையும் டேரக்ட் வந்து பண்ணியிருந்திருப்பார். ஸோ சினிமாவுக்குள்ள 6 விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமாக வந்து நடக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போது தமிழை தாண்டி மற்ற மொழிகளிலுமே ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மலையாள சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே லாஸ்ட்டாக நம்ம மோகன்லால் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு திருஷ்யம் 3 படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு, நிறைய பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ மலையாளத்தில் ஒரு சில படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? மலையாளத்தில் காட்டாளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படத்தில் நிறைய பேர்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகும், தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு கரகாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி பாலிவுட்லேயும் சரி ஹாலிவுட்லேயும் சரி ஒரு சில படங்கள் நோட்டபிள் ரிலீஸாக ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் மற்ற மொழிக்கு எல்லா படம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டர்ஸில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: 20 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வாரம் தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்கறது எனக்கு வந்து புரியுது. ஸோ இந்த வாரமும் வந்துட்டு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ அப்படி இந்த வாரம் என்னென்ன விஷயங்கள்லாம், ஸோ அப்படி இந்த வாரம் கோலிவுட்ல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம சூர்யா அண்ணாவோட ஃபேன்ஸுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏன் அப்படின்னா கருப்பு படம் ரிலீஸ் ஆகிட்டு அது ஒரு பக்கம் பயங்கரமாக வசூல் வேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆன 14 நாள்ல வேர்ல்டு வைடா 300 கோடிக்கு மேல வசூல் வந்து ஈட்டி இருக்குங்க. இந்த விஷயத்தை அபிஷியலாவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சூர்யானாவோட ஃபேன்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னமும் இந்த கருப்பு படம் நிறைய தியேட்டர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வீக்கெண்டில் இந்த கருப்பு படம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸாகவும் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம சூர்யா சார் இருக்காருல, அவர் நடிக்கிற படம் தான் விஸ்வநாதன் சன்ஸ். இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா 14 இந்த படம் தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஜோனரில் உருவாகுது. ஒரு ரொமான்டிக் ட்ராமா தான் இருந்தாலும் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டேரக்டர் வெங்கி அத்லூரி இருக்கார்ல, அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நம்ம ஜிபி பிரகாஷ் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஒரு அஃபீஷியலான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான ஹீரோயின் யார் அப்படின்ற ஒரு அஃபீஷியலான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த படத்தில் யார் நம்ம சிம்பு அண்ணாவுக்கு பேராக நடிக்கிறாங்க அப்படின்னா யோகலக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆர் அண்ணாவுக்கு பேராக நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கான அவுட்புட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான ப்ரொடியூசர் கலை புலியர்ஸ் தானுவே ரீசெண்டாக இன்டர்வியூஸ்லாம் வந்து சொல்லிட்டுருக்காரு. அவரோட இன்டர்வியூஸ்லாம் நம்ம கேள்வி போடும் போது ஆஹா இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டிஆர் அண்ணோட ஃபேன்ஸ் அந்த இன்டர்வியூ பார்த்தே சிலரையெல்லாம் சதர விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த அரசன் படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஜாசன் சஞ்சய் இருக்கார்ல நம்ம விஜய் சாரோட பையன், ஸோ அவர் டேரக்ட் பண்ணுற ஒரு படம், அவர் ஃபஸ்ட்டு டேரக்ட் பண்ணுற ஒரு படம் தான் சிக்மா. இந்த படத்தில் சுந்தீப் கிஷன் அவர்கள் வந்து லீட் ரோலில் நடிகிறாரு. இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வர ஜூலை 31 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம தமன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நம்ம தமன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் செம்ம ஹிட் ஆகிடும். ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதர்வா அண்ணா இருக்கார்ல, அவர் நடிக்கிற படம் தான் இதய முரளி. இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டுமே சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஜூலை 10 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்குமே நம்ம தமன் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம கார்த்தி அண்ணா இருக்கார்ல, அவர் நடிகிற 30th படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே இந்த படமும் ரிலீஸ் வந்து ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம கார்த்தி அண்ணாவோட 30th படத்தில் ஃபீமேல் லீடாக, அதாவது ஹீரோயினாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னா மீனாட்சி சௌத்ரி இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. ஸோ இவங்களோட பேர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்தந்த அப்டேட்ஸ் தான் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கிடச்சிருக்கு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றது என்கிட்டயே வந்து சொல்லுங்க. நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ மூவிஸ்ல நிறைய ஜேர்னல்ஸ்லாம் வந்திருக்கலாம், கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜேர்னல்ஸ்லாம் வந்திருக்கலாம். இந்த ஜேர்னல்ஸ்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு ஜேர்னர் அப்படின்னா இந்த ஃபன்னா காமெடியாக இருக்கும்ல, அந்த படங்கள் எல்லாரும் விரும்பி வந்து பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி நமக்குள்ளே வந்துட்டு ஒரு புதுவிதமான ஒரு மாற்றமே வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஒரு ஃபன்னாக இருக்கிற மூவி பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையா ஹிட் ஆன ஒரு திரைப்படம். ஸோ என்ன படம், அந்த படத்தில் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது மலையாளம் சினிமாஸ் இப்போ வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்தில் நிறைய கண்டென்ட் ஓரியன்டாக நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னே வந்து சொல்லாங்க. இந்த நிலையில் 2024 ஆனந்த் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டான படம் தான் வாழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறேன். என்னென்னா, சின்ன வயசுலேருந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுக்காக வந்திருக்காங்க. 5 பேரும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ், பயங்கரமாக சுட்டித்தனம் குறும்புத்தனம்லாம் பண்ணுற ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க ஸ்கூல்லாம் வந்து படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போதுமே பயங்கர சுட்டித்தனமாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு பயம் வருது இவங்களை பார்த்து. இவங்க இப்படியே இருந்தாங்க அப்படின்னா அவங்க அடுத்த கட்ட லைஃப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் வருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இவங்க இதுக்கு மேலே காலேஜ் விட்டுக்காக வந்து படிக்கக்கூடாது, தனித்தனியாக காலேஜில் போய் சேர்ந்து படித்தாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிளான் போடுறாங்க. ஆனால் ஒரு கட்டாயத்தின் காரணமாக இவங்க 5 பேரும் ஒரே காலேஜில் போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் வந்து செம்ம ஃபன்லாம் வந்து நடக்கும். ஸோ ஃபைனலாக இந்த 5 பேரும் காலேஜில் என்ன பண்ணாங்க, அந்த காலேஜ் லைஃப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்களா, அந்த காலேஜ் லைஃப்லாம் முடிச்சுட்டு ரியாலிட்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இப்போது நல்லா படிக்காத பசங்க வந்துட்டு ரியாலிட்டியில் ஒரு சில சம்பவங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களா, வேலை கிடைக்காம, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப அழகாக இந்த வாழை படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இப்போது ஸ்கூல் காலேஜ் ஜேர்னர்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கணும்ல, அந்த ஃபீல் கண்டிப்பாக அந்த வாழை படத்தில் வந்து இருக்குது. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ரோலை ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்துட்டு காமெடி பேஸ் பண்ணி தானே போகுது. இந்த படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த் டு வாட்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வளவலா கொலக்கொலாம் இழுக்காமல் இந்த படத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பாங்க. 2 மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த வாழா படமும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டாரில் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இந்த வாழா படம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துகள் என்ன அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும்

சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: நம்ம வாரம் ஃபுல்லாக ஒர்க் பார்த்துட்டு அந்த வீக்கெண்டில் ஒரே ஒரு நாள் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சின்ன தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு அந்த மக்களோட அந்த ஒரு கோரஸோட அந்த ஒரு தேட்டர் வாசம் அந்த ஒரு தேட்டர் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெரிய அட்மாஸ்பியரில் படம் பார்த்துட்டு அந்த வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அருமையான நேரம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லாங்க. இப்போ 1000 தான் இருந்தாலும் தேட்டரில் போய் அந்த ஊர் தேட்டர்னு ஒன்று இருக்கும், அந்த தேட்டரில் போய் படம் பார்க்குறது அப்படின்றது அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயமா வந்து இருக்கும். நம்ம என்ன தான் வெளியே போயிட்டு நிறைய மல்டிப்ளெக்ஸில் படங்கள்லாம் பார்த்தாலும் நம்ம ஊருக்குன்னு ஒரு சின்ன தேட்டர் இருக்கும்ல, அங்கே போய் படம் பார்த்தா தான் படம் பார்த்த திருப்தியே வந்து கிடைக்கும். ஸோ நம்ம சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் வாரம் வாரம் பழமையான தேட்டர்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தாங்க இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு பழமையான தேட்டரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒரு தேட்டர் அந்த தேட்டரில் அப்படி என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது விழுப்புரமில் இருந்த ஒரு ஃபேமஸான ஒரு தேட்டர்னா சாந்தி தேட்டர் வந்து சொல்லலாம். இந்த சாந்தி தியேட்டர் இருக்குல்ல, இந்த தியேட்டரை 1972 கட்டி ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் படம் எந்த படம் ஸ்கிரீன் பண்றாங்க அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் சார் இருக்காருல, அவர் நடிச்ச தேடி வந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இந்த சாந்தி தியேட்டர்ல ஓடி இருக்குங்க. இந்த தியேட்டர் வந்து அவ்வளோ பெருசு, சிங்கிள் ஸ்கிரீன் தான், இருந்தாலும் அந்த பார்க்கிங் ஏரியா இப்போ ஃபேன்ஸோட செலிப்ரேஷனுக்காகவே தியேட்டர் முன்னாடி அவ்வளோ பெரிய இடம்லாம் வந்து இருக்குமா. அப்போ வந்துட்டு எம்ஜிஆர் சாரோட படங்கள் சிவாஜி சாரோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆன அந்த டைமில் ஃபேன்ஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் விழுப்புரம் அந்த சாந்தி தியேட்டரில். அந்த தியேட்டரில் அந்த குடும்ப படங்கள்லாம் வந்து அவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த பாண்டி நாட்டு தங்கம், சின்ன கவுண்டர், கேப்டன் பிரபாகரன், அதுக்கப்புறமா சூரிய வம்சம், நாட்டாமை, எங்கள் அண்ணா, வானத்தை போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய படங்கள் குடும்ப படங்கள்லாம் அவ்வளோ நல்லா ஓடி இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலி ஃபேமிலியாக படம் வந்து பார்ப்பாங்களாம், ஒரு ஃபேமிலியில் குறைஞ்சது 3 பேராது அந்த வீக்கெண்டில் ஏதாவது ஒரு புது படம் பெரிய படம் ரிலீஸ் ஆகுது இல்லை ஏதோ நல்ல படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா குறைஞ்சது 3 பேர் ஃபேமிலியிலிருந்து வந்து பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த தேட்டருக்கான டிக்கெட் அப்படின்றது 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா தான் வந்துருந்தது. அதுக்கப்புறம் 2015-14 இந்த டைமில் தேட்டர் பிஸ்னஸ் அப்படின்றது கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சாந்தி தேட்டரில் எந்த ஒரு படமும் ஸ்க்ரீன் பண்ணலைங்க. ஒரு காலத்தில் மக்கள் எல்லாரும் தன்னோட பிடிச்ச ஹீரோவை ஸ்க்ரீனில் பார்த்து விசில் அடித்து கைத்தட்டி கொண்டாடி கத்தி ஆரவாரம் பண்ணி பயங்கர க்ரௌடாக இருந்த சாந்தி தேட்டர் இப்போது எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னா அமைதியாக அப்படியே எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அங்கங்கே மரம் செடி பூண்டெல்லாம் வளர்ந்து தேட்டருக்கான அந்த பில்டிங்க்கான அடையாளம் மட்டும்தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லை. அவ்வளோ ஆரவாரமாக இருந்த சாந்தி தேட்டர் இப்போ வந்துட்டு அமைதியாக ஒரு இடத்துல அப்படியே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய தேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வார வாரம் அந்த பழமையான தேட்டர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாரமும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டடாபாவே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மாய கேரட் மற்றும் சின்ன முயல். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல சின்ன முயல் ஒன்று இருந்துச்சு. அந்த முயல் வந்து ரொம்ப ஆர்வமான முயல். நிறைய சாகசம்லாம் செய்யறதுல, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல, இதெல்லாமே வந்து ரொம்ப ஆர்வமான முயல் அது வந்து. ஸோ அதனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா காட்டில் அது வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு பெரிய லைட் அடிச்சிச்சு. அந்த லைட்டுக்குள்ளே ஒரே ஒரு கேரட் இருந்துச்சு. அந்த கேரட்டை பார்த்தோன்னே முயலுக்கு ஆசை. அது மட்டும் இல்லாமல் அது யோசிச்சிருச்சு, இது வந்து சாதாரண கேரட்டே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஸோ இது வந்து ஒரு மாய கேரட் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கேரட் கிட்டே போச்சு. அப்போ அந்த கேரட் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து நீ நினச்ச மாதிரி சாதாரண கேரட் இல்லை, நான் வந்து ஒரு மாய கேரட், அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்க மாட்டேன், நீ வேணால் முயற்சி பண்ணி பாறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி முயலும் முயற்சி பண்ணிச்சு, கேரட்டை எடுக்கவே முடியல. சரின்னு டயர்டாகி அங்கேருந்து முயல் கிளம்பிடுச்சு. அப்புறம் போகிற வழியில் ஆமை வந்து ஒரு பெரிய பாறை மேலே ஏறி அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அப்போது ஆமையால் கொஞ்சம் நகர முடியல. அப்போ முயல் என்ன பண்ணிச்சுன்னா ஆமைக்கு போய் உதவி பண்ணிச்சு. ஆமையும் அங்கேருந்து நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அப்புறம் முயல் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதே காட்டு வழியில் வந்துட்டு இருந்தபோது திருப்பி இந்த கேரட்டை பார்த்துச்சு. அப்போது இந்த கேரட் திருப்பி முயலை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா நான் உன்னோட நல்ல மனசை பார்த்தேன், அதனால் நான் வந்து உன்னோட ஆசைகளை இப்போ நிறைவேற்ற போகிறேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு முயல் என்ன சொன்னிச்சுன்னா எனக்கு எதுவும் வேணாம், நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே எனக்கு வந்து போதும், வேற யாராவது உதவி தேவைப்பட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீ உதவி பண்ணு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா நம்ம நல்ல மனசு கொண்டு பிறருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நமக்கு திரும்பி வரும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
2: பி சௌந்தர்யா.
1: சௌந்தர்யா நீங்க தான் கிளாஸ் லீடரா? சூப்பர். சரி சௌந்தர்யா நீங்க வந்து கிளாஸ் லீடரா இருக்கீங்க. இப்போ பேசிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க நேம் எல்லாம் வந்து போர்டில் எழுதிருவீங்களா?
2: இல்ல, எக்ஸாம் ஷீட்ல மிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, அதனால யாரும் பேசல.
1: ஓஹோ, யாரும் பேசல, அதனால எழுதல. சரி ஓகே. சரி கிளாஸ்ல யார் வந்து அதிகமா பேசிட்டே இருப்பாங்க?
2: எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க.
1: ஓ, அப்போ எப்பயுமே இவங்க பேர் வந்து போர்டில் வந்து வந்துடும் பேசிகிட்டே இருக்கிறதுனால?
2: இல்லை, அவங்க தான் பேசுவாங்க, நான் போர்டில் எழுதுவேன்.
1: ஓகே ஓகே, லீடர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அவங்க நேம் வந்து எழுதிடுவீங்க. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சௌந்தர்யா கிட்டே பேசலாம், கிளாஸ் லீடர் சௌந்தர்யா கிட்டே பேசலாம். எல்லாருமே ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: திருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
3: Let's gear up. Reporting, dropping the diamond track. Guess who is back? We'll make it bang it. No, I'll be back. Turn it up. It's so lit. It's them on the beat, bringing my heat. It's

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சௌந்தர்யா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கிளாஸ் லீடரான சௌந்தர்யா கிட்ட அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு நானுமே ரெடியாக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அதோட நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த வேர்க்குரு தொந்தரவு வந்து ஏற்படும், அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சார் வீட்லேயே?
3: டெஃபினட்டாக வரும். ஸோ இப்போது வெயில்னால மேஜராக என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்க்கை வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ வேர்க்கன்றது இன் ஃபார்ம் ஆஃப் ஸ்வெட். உங்கள் பாடியில் இருக்க வாட்டர் பயங்கரமாக லாஸ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுறீங்களோ அந்தளவுக்கு வாட்டர் லாஸ் ஆகும். ஸோ வாட்டர் லாஸ் ஆகும் போது அந்த வாட்டரில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸும் லாஸ் ஆகும். ஸோ அதனால உங்கள் பாடியில் போத் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, நீர் அண்டு உப்பு, இது ரெண்டுமே லாஸ் ஆகிறதுனால டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா, நாக்கு உலண்டு போகிறது, ரொம்ப வறட்சியாக இருக்கிறது, தலை சுத்தல், தலைவலி, ரொம்ப டயர்டாக இருக்கிறது. ஸோ டு த எக்ஸ்ட்ரீம் ஃபிட்ஸ், கோமா, அந்த ஸ்டேஜ் கூட போகும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், எக்ஸ்ட்ரீமாக அதாவது கடைசி லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படாமல் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1 hour ஒரு அரை கிளாஸ் தண்ணி இல்லை 1 glass தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருந்தாலே போதும். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 glass தண்ணி ஒரு நாளைக்கு மினிமமாக அவங்க குடிக்கணும். 1-2 liter தண்ணி வந்து மேக்ஸிமமாக குடிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலுக்கு முன்னாடி நான் சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, ஜூன் மந்த்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் எப்படி ஏற்படும், அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் ஒன்று ஏற்படும். ஏன்னா இத்தனை நாள் ஒரு 1.5 months வந்து வீட்லேயே இருந்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு இப்படியே இருந்துட்டாங்க இல்லையா. ஸோ திருப்பி ஒரு ரொட்டீன்குள்ளே போகும்போது நம்ம எல்லாத்தையுமே புதுசாக தான் அவங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது புது பேகு லஞ்ச் பேக்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்தந்த ஹேபிட்ஸு, காலையில் சீக்கிரம் ஏஞ்சிக்கிறதுலேருந்து ஈவினிங் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வந்து புதுசாக ஒரு ரொட்டீனை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து குழந்தைங்களோட டேஸை கொண்டுட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சௌந்தர்யா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம சௌந்தர்யா கூட பேசிடலாமா? அதுவும் கிளாஸ் லீடர் சௌந்தர்யா கூட பேசிடலாமா? சௌந்தர்யா, நீங்க வந்து போர்டில் நேம் எல்லாம் உடனே எழுதிடுவீங்களா? பேசின உடனே எழுதிடுவீங்களா? இல்லை சரி ஓகே ஒரு தடவை விடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மன்னிப்பு கொடுப்பீங்களா?
3: ஒரு சான்ஸ் விட்டுருவேன், அதுக்கப்புறம் எழுது.
2: ஒரு சான்ஸ் விட்டுருவீங்க, சரி என்னதான் பேசினாலும் ஒரு சான்ஸ் விட்டுருவீங்க, சரி அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
3: திரும்பியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை நான் தான் போர்டில் எழுதிடுவேன்.
2: அடுத்தெல்லாம் பார்க்கறது கிடையாது, போர்டில் தான் ஸ்ட்ரைட்டாக நேம் வந்து இடம் பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே சௌந்தர்யா, உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் லீடராக இருக்கீங்கள, ஸோ இந்த சாக் பீஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது, கிளாஸ் போர்டு வந்து நீட்டாக அழகாக டெக்கரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க்கெல்லாம் இருக்கும் தானே?
3: மிஸ் வந்து அந்த ஆதார் கார்டுக்கெல்லாம் எழுதி தர சொல்லுவாங்க. சில பேர் ஆப்சண்ட்டாக இருந்தால் அங்கே ஏ4 ஷீட் தருவாங்க, அதில் எழுதி தர சொல்லுவாங்க.
2: ஓ, இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இருக்கும். சரி வேறு என்னென்ன ஒர்க்கெலாம் இருக்கும்?
3: வேறு ஒன்றும் இல்லை.
2: இந்த டஸ்டர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, பசங்க ஹோம் ஒர்க்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்களான்னு செக் பண்ணுறது, அதெல்லாம்
3: நீங்க வந்து லைப்ரரி சௌந்தர்யா வந்து லைப்ரரி கேப்பீங்க. ரெண்டுமே கேட்பாங்க.
2: ரெண்டுமே சூப்பர். கண்டிப்பாக பிடி பீரியடும் வேணும்னு கேட்பாங்க, லைப்ரரிக்கும் போகணுன்னு வாங்க. ஓகே சரி, சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிது, பிடி பீரியடா லைப்ரரியா அப்படின்னு சூஸ் பண்ணுற சான்ஸ். நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணுவீங்க?
3: லைப்ரரி.
2: லைப்ரரி யா?
3: என்ன அதில் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும், கதைகள்.
2: ஓஹோ, அப்போ நிறைய புக்ஸ் அண்டு ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்க சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. சரி ஓகே ஓகே சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சௌந்தர்யா கிட்ட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். அண்ட் சௌந்தர்யா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787-707.8 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.
4: Three, two, one, hola.

0: 7.8 ஷக்கலக்க குட்டி.
1: ஒரு சூப்பரான தரமான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் டேஸ்ட்டும் இல்லாமல் கேரளா டேஸ்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ அமெரிக்காக்கே போகிறோம். ஸோ அந்த இட்டாலியிலலாம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த கார்லிக் பிரெட் ரெசிபி எப்படி செய்யாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். குழந்தைங்க நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதிலலாம் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டில் கேட்பாங்க, அம்மா எனக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், அதாவது கார்லிக் பிரெட், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெட்டு வந்து ஒரு 4 ஸ்லைஸு, அண்டு கார்லிக் அதாவது பூண்டு வந்து ஒரு 5-6 பல், பட்டர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அப்புறமேட்டு லைட்டாக கொத்தமல்லி இலை, அப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு அந்த சூப்பரான பக்கறதுக்கே அழகாக இருக்கக்கூடிய அந்த கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பிரெட்டை வந்து எப்பயும் போல் முன்னாடி பின்னாடி நெய் விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெய் ஆர் பட்டர் எது வேணால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு அது கூடவே ஒரு கப்பில் பட்டரை வந்து நல்லா போட்டு விஸ்க் பண்ணிடணும். நல்லா இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஸ்க் பண்ணி அது கூடவே மிளகுத்தூள், உப்பு, பூண்டு இருக்கு இல்லையா, அதை தனியாக சுடுதண்ணியில் வேக வச்சு பூண்டை எடுத்து நல்லா மசிச்சு விட்டு அந்த கார்லிக் கூடவே சேர்த்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக தூள் தூளாக கட் பண்ணி கூட இது கூட சேர்க்கலாம். ஸோ கட் பண்ணி சேர்க்கும் போது அடிக்கடி பூண்டு வந்து வாய்க்கு வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால, பெரியவங்களுக்கு அப்படின்னா பெருசாக தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால அடிக்கடி வாயில் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் மசிச்சு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் அது கூடவே கொத்தமல்லி இலையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட போட்டோன்னா அந்த கலரே பார்க்குறதுக்கே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும், ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் அதுக்கு மேலே அந்த க்ரீன் கலர் கொத்தமல்லியெல்லாம் பார்க்கும்போதே எல்லோயிஷாக செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இதை அப்படியே எடுத்து டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டில் அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபிலாம் குடிப்பாங்க இல்லையா, அதை தவிர்த்துட்டு இந்த கார்லிக் பிரெட்டை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து வாரத்தில் ஏதோ ஒரு நாள் அப்படின்னா ஓகே, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணுறதில் தப்பு கிடையாது, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர் நீ என் கூட இன்னைக்கு நம்ம கூட சௌந்தர்யா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம சௌந்தர்யா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் எஜுகேஷன் வைஸாக அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம் இப்போ எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம படிப்பு மேலே ஆர்வத்தை கொண்டு வரதுக்கு ஒரு பொம்மையை காட்டியோ இல்லை கதை சொல்லியோ நம்ம வந்து அந்த ஆர்வத்தை கொண்டு வந்துடலாம். ஆனால் அதே ஒரு 6th to 10th படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் நம்ம எப்படி மேம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வர்றது குழந்தைங்களுக்கு ஸ்டடிஸ் மேலே?
1: அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 6th to 8th இருக்க வரைக்கும் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன ஒரு ட்ராமா வருது பாரு, அதில் அவங்க எப்படி இருக்காங்க, சின்னதாக ஒரு ஆக்டர்ஸை பற்றியோ ஒரு ஒரு ஒரு நடிகனோ ஒரு நடிகையோ அவங்க பற்றி எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அவன் நம்மளை மாதிரி அது மாதிரி அழகான நல்ல விஷயங்கள் அதிலிருந்து எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு அது மாதிரி கொண்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 9, 10, 11, 12 இருக்க பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 11, 12 இருக்க பசங்களுக்கு வந்து எதுவுமே அவங்களால தான் அவங்களே அவங்கள பண்ணிக்கிட்டால் தான் முடியும் அந்த சப்ஜெக்ட்டு கொண்டு வர முடியும். அது இந்த 9th to 10th படிக்க பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து லெக்சர் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குற மெத்தட்ஸ்லாம் அவனுக்குலாம் பிடிக்காது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இந்த ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா ஒரு சோஷியல் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க வச்சுக்கோங்க, பிரிட்டனு ஃப்ரான்ஸ் அப்படின்னு இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குலாம் பிடிக்காது. அப்டேட்ல எப்படி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப பாருப்பா, இந்த மாதிரி எல்லாம் பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தின் மேல ஒரு ஈர்ப்பை கொண்டு வரணும் அப்படின்னா அவனுக்கு சின்ன சின்ன கதைகள் மூலயமா நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கட்டாயம் அந்த பாடத்தின் மேல ஒரு பிடிப்பு ஏற்படும், பிடிக்கும் அந்த பாடத்தை அவன் சுவாரஸ்யமா படிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வேலையை நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டா இந்த ட்ரெண்டிங்கான விஷயத்த வச்சு கனெக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சௌந்தர்யா கூட பேசிடலாம். சௌந்தர்யா இப்போ நீங்கள் வந்து சோனா எஃப்எம்ல பேசிட்டு இருக்கீங்க, ஸோ நம்ம எஃப்எம் மூலியமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
2: என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டேன்.
0: ஓஹோ, சொல்றதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா கிஃப்ட்னே முடிவு பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரி, யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் நீங்க வந்து கிஃப்ட் வாங்கி தரலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருக்கீங்க?
2: ரியான்சி, சன்சிகா, சோனல், சம்யுக்தா.
0: சூப்பர். சரி, என்ன கிஃப்ட் வாங்கி தரலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க? வாங்கி கொடுத்துட்டு அக்கா கிட்ட மறக்காம சொல்லிடணும் ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, தேங்க்யூ.
2: பாய்.
0: ஓகே பாய். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு பார்னிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மலையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சுனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கை அழகு, வீர வரலாறு மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் ஒன்னா கலந்த ஒரு மலைப்பகுதி குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வல்சாத் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்னிரா மலை தாங்க. வல்சாத் நகரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை சுமார் 152 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கு. வெளியே பார்த்தா சாதாரணமான மலை, வெளியே பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மலை மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அதுக்குள்ள பல நூற்றாண்டு வரலாறுகள் மறைஞ்சு கிடக்குதுங்க. இந்த மலைக்கு மேலே பழங்காலத்தில் ஒரு பெரிய கோட்டை கட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த கோட்டையோட எஞ்சிய பகுதிகள் இன்னமுமே இருக்குங்க. அந்த காலத்து பொறியியல் திறமை எவ்வளவு மேம்பட்டிருந்தது அப்படின்றத இந்த கோட்டை கட்டமைப்பு நமக்கு காட்டுது. 15ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டை தரம்பூர் அரசோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அதுக்கப்புறமா குஜராத் சுல்தான்களும் போர்த்துகீசியர்களும் இந்த கோட்டையை கைப்பற்ற முயற்சி செஞ்சாங்க. பல போர்களையும் இந்த மலை பார்த்துருக்கு. இந்த மலையோட தொடர்புடைய மிக சுவாரஸ்யமான வரலாறு சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை சுத்தி வருதுங்க. சூரத்து மேல படையெடுத்து திருமணப்போ சிவாஜியும் அவரோட வீரர்களும் இந்த கோட்டை வழியா போனதா சொல்லப்படுது. அப்ப நடந்த போர்ல சிவாஜி தன்னோட குதிரையோட கோட்டையோட மறைவான பாதை வழியா மலையிலிருந்து வெளியே குதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கதையுமே சொல்லுது. இந்த கதையை இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதி மக்கள் கிட்ட பெருமையா எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மராத்தியர்களும் ஆங்கிலேயர்களும் இந்த

கோட்டையை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. 1857 கிளர்ச்சிக்கு அப்புறம் கோட்டையோட பெரிய பகுதி இடிக்கப்பட்டதுங்க. ஆனால் அதில் சில சுவர்களும் பீரங்கிகளும் இன்னும் வரலாற்று சாட்சியாக நின்றுட்டு தாங்க இருக்கு. இந்த மலையோட இன்னொரு சிறப்பு அதோட ஆன்மீக முக்கியத்துவம். மலையோட உச்சியில் பல கோயில்கள் இருக்கு. மகாகாளி மாதா கோயில், சண்டிகாதேவி கோயில், ராமேஸ்வர மகாதேவ் கோயில், இதெல்லாமே வந்துட்டு பக்தர்களை ஈர்க்குதுங்க. குறிப்பா நவராத்திரி காலத்துல இந்த மலை முழுசுமே திருவிழா காலமா மாறிடும். ஆயிரக்கணக்கான மக்கள் மலையேறி வந்து இங்க கடவுளை வழிபடுறாங்க. அதோட இந்த மலையில சன் பிர் பாபா அப்படின்ற தர்காவுமே இருக்குங்க. இதனால இந்த இடம் முஸ்லீம் ஒற்றுமையோட அடையாளமாகவுமே பார்க்கப்படுது. ஒரே இடத்துல வீர வரலாறும் ஆன்மீக நம்பிக்கையும் மக்கள் கதைகளும் ஒன்னா வாழக்கூடிய இடம் இந்த பாரநேரா மலைங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சுனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு பட்டிப்பாடி நடூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்க தமிழ்ச்செல்வன் அப்படின்ற ஒரு அண்ணா கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டங்க. அதே சமயத்துல உணவு முறைகள் எல்லாம் ஏற்காடு நடூர் கிராமத்துல எந்த வகையில இருக்கு அப்படின்றத பத்தியும், மக்களோட வாழ்வாதாரத்துக்காக என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத பத்தியும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டா போதாது இல்ல, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் அவரோட குரல்லையே.
4: நாங்கள் சின்ன வயசுல இருந்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி மரம் இல்லைங்க. காப்பிச்சிடலாம் அரிதை தான் பார்க்க முடியும். எங்களை சுற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமை, கேழ்வரகு, தேனை, பீன்ஸு, மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் இருந்ததுங்க. அப்படிலாம் வந்துட்டு நம்ம மாடு கட்டி ஏர் பிடிச்சி உழவு பண்ணி அதில் விவசாயம் பார்த்தாங்க. அப்போது வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ரேஷன் அரிசினா வந்துட்டு இங்கே வாங்குறோம்ல சொசைட்டியில், வெளியே இந்த மாதிரி ஸ்டோர் அரிசினு எதுவுமே அந்த மாதிரி நாங்கள் வாங்கி சாப்பிட்றதில்ல, அரிதாக இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத பொருளுங்க. இப்போ எல்லாமே வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுங்க.
5: இங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க?
4: மக்கள் வாழ்வாதாரத்துக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு மரம் வெட்டும் தொழிலுங்க. ஒன்று கூலி வேலை தான் எல்லாருமே, அதிகபட்சம் அதிகபட்சம் இல்லைங்க 100 அதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டேட் வேலைங்க, அப்புறம் இந்த ஹோட்டலு, லாட்ஜு, அப்புறம் இந்த கட்டுமான தொழிலுக்கு போகிறாங்க. இதுதான் இங்கே வாழ்வாதாரத்துக்கு உண்டான வேலையாக இருக்குங்க. நாங்கள் எல்லாம் கூலி வேலை தான் சார், மர வெட்டுற வேலைக்கு தான் போகிறோம். மர வெட்டுற ஒர்க்கு என்னென்ன சொல்லணும்னா காலையில் ஒரு 8:30 போவோம் சார், சாயந்தரம் 5 வருவோங்க. அது ஒன்றா ஒரு சில நாள் தான் கூட கூட எக்ஸ்டன் ஆகுங்க. அந்த மாதிரி தான்.
3: ரொம்ப அருமையாக, தெளிவாக, பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு தமிழ்ச்செல்வன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சுனா எஃப்எம்என் 9787-70107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களையும் சொல்லலாம். அதே சமயம் நீங்கள் பேசணும் அப்படின்னாலும் தெரிவிக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுறேன். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-9160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டுல ஒவ்வொரு கிராமத்திலயுமே நாட்டுப்புற பாட்டு கும்மிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடலும் பாடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கடைசியா நான் வந்துட்டு கடைசியான்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி நான் நார்த்தஞ்சேடு பகுதிக்கு போயிருந்தப்போ அங்க பார்வதி அப்படின்ற ஒரு அக்கா வந்துட்டு ரொம்ப அருமையா ஒரு பாடலை நமக்காக பாடி கொடுத்தாங்க. அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே கேட்டுட்டு வந்து சொல்லுங்க.

லட்சம் பொன்னால பொன்வாலா பூவால பூ முடிக்கிற தில்லால சாமியா வருதுங்கடி சாணம் போடுங்கடி சத்தி உள்ள மாரியாய்க்கு கோலம் வந்து போடுங்கம்மா ரெண்டு வாழா செவ்வாழ ரெண்டு லட்சம் பொன்வாழ பொன்வாழா பூவால பூ முடிக்கிற செல்லால சாணியா போடுங்கம்மா சாமி வருது பாருங்கம்மா சத்தி

ஓடிக்கிற தில்லாலா, பூவாலா பொன்வாலா பூ மோடிக்கிற தில்லாலா, சாணியம் போடுங்கம்மா சாணியம் போடுங்கம்மா வாச்சலம் பொறுக்குங்கம்மா, சாணியம் போடுங்கம்மா சாத்தி உள்ள மாதிரி வர கோலமும் போடுங்கம்மா, நாலு வாழை பூவாழ நாலு லட்சம் பொன்வாழ, பொன்வாழை பூவாழ பூ மோடிக்கிற தில்லாலா, சாணியம் போடுங்கம்மா கோலமும் போடுங்கடி, சத்தி உள்ள மாதிரியே தேர வர பாருங்கம்மா, அஞ்சு வாழை பூவாழ அஞ்சு லட்சம் பொன்வாழ, பொன்வாழை பொன்வாழை பூவாழ பொன், அஞ்சு வாழை செவ்வாழ அஞ்சு லட்சம் பொன்வாழ, பொன்வாழை பூவாழ பூ மோடிக்கிற தில்லாழ, சாணியம் போடுங்கம்மா சத்தி உள்ள மாதிரி வர

போடுங்கம்மா, கோலத்தான் போடுங்கம்மா, சக்தி உள்ள மாதிரியாயி தேர்வாரியரா பாருங்கம்மா. எவ்வளோ பூவாளா 7 லட்சம் பொன்வாளா, பொன்வாளா பூவாளா பூ முடிக்கிறதில்லாளா. சாணியாம் போடுங்கம்மா, கோலமும் போடுங்கம்மா.

0: பூ முடிக்கிறதுலால சாணியும் போடுங்கம்மா, சத்தி உள்ள மாதிரியா கோலமும் போடுங்கம்மா, சத்தி உள்ள மாதிரியா தேரு அறையற பாருங்கம்மா, தேரு அறையற பாருங்கம்மா. பத்துவாலா செவ்வாழா பத்து லட்சம் பொன்வாழா, பொன்வாழா பூவாழா பூ முடிக்கிறதுலால சாணியும் போடுங்கம்மா, கோலத்தான் இடுங்கம்மா, சத்தி உள்ள மாதிரியாயி தேர் வர வர பாருங்கம்மா.
1: எப்படிங்க இருக்கு அந்த பாடல், ரொம்ப அருமையா இருக்குல்ல. ஒருவாழ செவ்வாழ ஒரு லட்சம் பொன்வாழ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு பாடலை கிரியேட் பண்ணி அந்த மியூசிக்கே இல்லாம அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கறாங்க. ரொம்ப அருமையா பாடினாங்க பார்வதி அக்கா, ரொம்ப நன்றி. இவ்வளவு அருமையா எங்களுக்காக பாடலை பாடி கொடுத்ததுக்காக நேர்களை தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமிக் கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட 4வது பகுதியில ஏற்காடுல பதிவு செய்யப்பட்ட ரூட்டா கிராவியோலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனமும் மர்மமும் கொண்ட மூலிகையை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். சில தாவரங்கள் வெறும் செடிகளா மட்டும் இருக்காது, அது மருத்துவம், சமையல், நம்பிக்கை, கலாச்சாரம் மற்றும் வரலாறுன்னு எல்லாத்தோடையும் இணைந்திருக்கக்கூடிய அற்புதங்களா இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான மூலிகை தான் ரூட்டா கிராவியோலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. பொதுவா இத ரூ அப்படி இல்லைன்னா காமன் ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரம் ரூட்டேசி குடும்பத்தை சேர்ந்ததுங்க. மத்திய தரைக்கடல் பகுதியை தாயகமாக கொண்ட இந்த மூலிகை உலகம் முழுசுமே தோட்டங்களில் வளர்க்கப்படுது. குறிப்பா அதோட நீலப்பச்சை நிற இலைகளும் கடுமையான நறுமணமும் இதுக்கு தனிச்சிறப்பை கொடுக்குதுங்க. நம்ம ஏற்காட்டில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றப்போ நம்ம ஏற்காட்டிலையுமே நிறைய பேர் இந்த மூலிகையை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த மூலிகை எப்படி இருக்குன்னு தெரியாதனால இதோட பெயர் தெரியாமல் இருக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குங்க. ரூ அப்படின்றது ஒரு சின்ன புதர்ச்செடி தான். இதோட இலைகள் நீள்வட்டமாகவும் மென்மையான நீலப்பச்சை நிறத்துலையுமே இருக்குங்க. இந்த இலைகளை நசுக்கும் போது ஒரு வலுவான மணம் இருக்கும். அதனால இதோட அறிவியல் பெயர்ல வரக்கூடிய கிராவியோலன்ஸ் அப்படின்ற சொல் கடுமையான வாசனை அப்படின்றத குறிக்குதுன்னு சொல்லலாம். இதோட பூக்கள் சின்னதா மஞ்சள் நிறத்துல இருக்குங்க. சிலர் இத வீட்டு தோட்டங்கள்ல அலங்கார செடியாகவுமே வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல பூச்சிகளை விரட்டுறதுக்கும் இந்த செடியை பயன்படுத்துறாங்க. நேர்களே, இந்த மூலிகைக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களா மருத்துவம் மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் இருக்குங்க. பண்டைய ரோமானியர்கள் விசப்பாம்பு கடிக்கு மாற்று மருந்தா இதை பயன்படுத்தினதா பதிவுகள் சொல்லுது. அதுக்காக யாரும் இதை பயன்படுத்திடாதீங்க. முறையான மருத்துவர் ஆலோசனை இல்லாம எந்த செடியையும் எந்த மூலிகையையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அது ஆபத்துல கூட போய் முடியுங்க. சமையல்லையுமே இந்த ரூ அப்படின்ற செடிக்கு ஒரு தனி இடம் இருக்கு. பழைய ரோமானிய மற்றும் மத்திய தரைக்கடல் உணவுகளில் ரூ மூலிகை பரவலா பயன்படுத்தப்பட்டது. ஆனா இது கொஞ்சம் கசப்பான சுவை கொண்டதுனால மிக குறைந்த அளவுல மட்டும்தாங்க சேர்க்கப்பட்டது. இத்தாலி, கிரீஸ் மாதிரியான நாடுகள்ல இன்னைக்குமே சில பாரம்பரிய உணவுகள்ல இந்த ரூ மூலிகைய பயன்படுத்துறாங்க. இத்தாலியில சிலர் இத மதுபானங்கள்ல நறுமணம் சேர்க்கவும் பயன்படுத்துறாங்க. சில இடங்கள்ல முட்டை, மீன், சீஸ் மாதிரியான உணவுகள்லயும் சேர்க்கப்படுதுங்க. ஆனா இந்த மூலிகையை பயன்படுத்துறப்போ ரொம்ப கவனம் தேவை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஏன்னா அதுல அதிக அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய சில வேதிப்பொருட்களும் இருக்குங்க. வயிற்று வலி, வாந்தி, கல்லீரல் பாதிப்பு மாதிரியான பிரச்சனைகளும் இதனால ஏற்படும். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்க்கணுங்க. ரொம்ப சுவாரஸ்யமான செடியா இருக்குல்ல. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்தோட பல பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறைகள் மனிதர்களுக்கு இயற்கைக்கும் இடையிலான ஆழமான உறவை நமக்கு நினைவூட்டும். அவங்க நிலத்தை வெறும் வாழும் இடமா மட்டும் பார்க்கலைங்க, அதை தாயாகவும் முன்னோர்களோட நினைவாகவும் ஆன்மீக உலகமாகவும் நினைச்சாங்க. அப்படி நினைச்ச ஒரு பழங்குடியினர்கள் தான் ஆஸ்திரேலியாவோட யூஎன் மக்கள். இந்த மக்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. யூஎன் மக்கள் நியூ சவுத் வேல்ஸோட தெற்கு கடற்கரை பகுதியில் வாழ்ந்த ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் தாங்க. இவங்க பல யூஎன் மொழி வட்டார மொழிகளை பேசிய சமூகங்கள்ல ஒருங்கிணைந்த குழுவா இருந்தாங்க. யூஎன் அப்படின்ற சொல் மனிதன் அப்படின்ற பொருளோட இருக்கும். இந்த பேர் அவங்களோட அடையாளத்தையும் மனித சமுதாயத்தோட ஒருமைப்பாட்டையும் பிரதிபலிக்குது. யூஎன் மக்களுக்கு தவ்வா, துர்கா, ஹிரிகஞ்ச், வால்பங்கா மாதிரியான பல துணைக்குழுக்களுமே இருந்ததுங்க. அவங்க பேசக்கூடிய மொழிகள் ஒன்னோட ஒன்று நெருங்கிய தொடர்புடையதாக இருந்தது. இவங்க வாழ்ந்த நிலப்பகுதி கேப் ஹாவ் முதல் ஹோல்ஹேவன் நதி வரைக்கும் பரவி இருந்தது. மலைகள், ஆறுகள், கடற்கரை மற்றும் காடுகள் நிறைந்த இந்த நிலப்பகுதி அவங்களோட வாழ்க்கையோட மையமாகவே இருந்ததுங்க. யூஎன் மக்களோட வாழ்க்கையில கடலும் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அவங்க மீன் பிடித்தல் மற்றும் கடல் வளங்களை பயன்படுத்தி வாழ்ந்தாங்க. கடல் சார்ந்த பொருளாதாரம் மற்றும் இயற்கையோடு இணைந்து வாழ்க்கை முறை அவங்களோட கலாச்சாரத்தோட முக்கிய அங்கமாக இருந்ததுங்க. நேர்களே, யூஎன் மக்களோட ஆன்மீக உலகமும் ரொம்ப ஆழமானது. அவங்க தர்சி முலன் அப்படின்ற ஒரு முக்கிய ஆன்மீக உருவத்தை நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் புனான் அப்படின்ற ஆண் தொடக்க சடங்குகளும் அவங்களோட குழுவில் இருந்ததுங்க. இந்த குழுவோட புனித மலைகள் மற்றும் தீவுகள் ரொம்பவுமே முக்கியமானது. குலகாமலை யூஎன் மக்களோட முன்னோர்கள் தோன்றிய இடமா நினைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அது தாயை குறிக்கக்கூடிய புனிதமான மலையா மதிக்கப்பட்டதுங்க. அதே மாதிரி தான் மம்புல்லா மலை மற்றும் வாழகா ஏரியில் இருக்கக்கூடிய மெரிமன் தீவு, இது எல்லா இடங்களுமே அவங்களோட ஆன்மீக அடையாளங்களா இருக்குங்க. யூஎன் மக்களோட வரலாற்றில் ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ஒன்று அப்படின்னா கொலையாளி திமிங்கலங்களோட இருந்த உறவு தாங்க. ஈடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூக்வோல்ட் விரிகுடால யூஎன் மக்கள் மற்றும் கொலையாளி திமிங்கலங்கள் ஒன்றுக்கொன்று உதவி செஞ்சதா வரலாற்று செய்திகள் இருக்குங்க. ஆனால் ஐரோப்பியர்களோட வருகைக்கு அப்புறம் யூஎன் மக்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. பெரியம்மை நோய், மோதல்கள் மற்றும் புதிய நோய்கள் காரணமாக மக்கள் தொகை கடுமையாக குறைஞ்சது. இருந்தாலுமே அவங்க தங்களோட மொழி, கலாச்சாரம் மற்றும் நில உரிமைக்காக தொடர்ந்து போராடிட்டு தாங்க வராங்க. 2016 வருஷம் யூஎன் மக்களோட பாரம்பரிய நிலங்களுக்கு பூர்வீக உரிமை கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அது மூலமாக அவங்களோட வரலாற்று அடையாளம் மறுபடியும் அங்கீகரிக்கப்பட்டதுங்க. நேர்களே, யூஎன் மக்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இயற்கையை வெல்லாமல் அதோடு இணைந்து வாழ்றதே உண்மையான நிலைத்த வாழ்க்கை அப்படின்றத காட்டுதுங்க. பழங்குடி மக்களோட அறிவை மதிக்கலாம், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை கற்றுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.
3: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டமெட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை இட்லி இப்போதைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. சரி, நாம ஏன் எழுதக்கூடாதுன்னு அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தா

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. நினைவுகள் அப்படின்றது எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயமா நம்மளோட வாழ்க்கையில் வந்து இருக்கும். வாழ்க்கையே நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நினைவுகள் ஒரு புகைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த நினைவுகளுக்கு வந்து ஒரு அடித்தளமாக இருக்கிறது புகைப்படங்கள் தான். அந்த பழைய புகைப்படங்கள்லாம் பார்த்தா பழைய நினைவுகளுக்கு வந்து போயிடுவோம். அப்படி இன்னைக்கு ஒரு புகைப்பட கலைஞரோட வாழ்க்கை கதையவே நான் வந்து சொல்ல போகிறேன். ரகு ராய், இந்தியாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் ரகு ராய். இந்தியாவோட ஆன்மாவை படம்பிடித்தவர் அப்படின்னு கூட நிறைய பாராட்டுகள்லாம் அவருக்கு வந்து இருந்ததுங்க. அதாவது இவர் எப்படி இந்த புகைப்பட துறைக்குள்ளார வந்தார், அதாவது ஒரு புகைப்பட கலைஞராக ஆனார், இவரோட அந்த வேலை எப்படி இந்த ஒரு வேலையாக இருந்தது அப்படின்னா, புகைப்பட பயணம், அதாவது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த புகைப்படத்துறையை பற்றி எந்த வித ஒரு நாலேஜுமே இல்லை. ஃபோட்டோ எடுக்க கூட அவருக்கு வந்து தெரியாது. ஆனால் அவர் அதுக்குள்ளார வர வச்சது ஒரு தற்செயலான சம்பவம், ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு ஈவினிங் டைம் அப்போ வந்து ரகு ராய் அவரும் அவருடைய நண்பரும் ஒரு கிராமத்துக்கு பயணிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா புகைப்படம் எடுக்கிறதுக்காக. ரகுராயோட நண்பர் ஒரு புகைப்பட கலைஞர், ஆனால் ரகுராய்க்கு புகைப்படத்தை பற்றி, புகைப்படத்துறையை பற்றி, ஒரு புகைப்பட கலைஞரை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. புகைப்படம் எடுக்கிறதுக்கு கூட ஒரு பழக்கம் இல்லாத ஒரு நபர் தான் ரகு ராய். அப்போ இவருடைய நண்பர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே விளையாண்டுட்டுருக்க சின்னஞ்சிறு குழந்தைகள், சிறுவர்களை வந்து அவருடைய கேமராவில் ஒரு புகைப்படம் எடுக்கிறார். அப்புறம் அதை பார்த்த ரகு ராய், நானும் ஒரு புகைப்படம் எடுக்கட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது கேமரா கொடுத்தா நானும் ஒன்று எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நண்பரும் கேமராவை தராரு. ரகு ராய் சுற்றிலும், அதாவது சுற்றியும் பார்க்குறாரு என்ன இருக்குது அப்படின்னு. ஒரு கழுத குட்டிங்க அங்கே வந்து விளாண்டுட்டுருக்கு. அதை பார்த்ததும் அவருக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அப்போ அதோட ஃபேஸை வச்சு, ஃபேஸ் கிட்ட கேமராவை வச்சு ஒரு புகைப்படம் எடுக்கிறாருங்க. தொடர்ந்து இப்படி இவருடைய அந்த பயணம் வந்து ஆரம்பமானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, புகைப்பட கலைஞர் ரகு ராய் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். முதன் முதலாக அவர் புகைப்படம் எடுத்தது, அவரும் அவருடைய நண்பரும் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. இவருக்கு புகைப்படம் எப்படி எடுக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் அவருடைய நண்பர் அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்ருக்காரு. அப்போ எனக்கு கொடுத்தனா நானும் ஒன்று எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறாருங்க. ஒரு கழுதை குட்டி அதை விளையாடிட்டு இருக்கு, அதை பார்த்ததும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதோடய ஃபேஸ் கிட்ட வச்சு ஒரு புகைப்படம் எடுக்கிறார். இரவு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க, ரெண்டு நண்பர்களும், அதாவது இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லா புகைப்படங்களையும் பார்த்துட்ருக்கிறாரு அவருடைய நண்பர். அப்போ ரகுராய் எடுத்த அந்த கழுதை குட்டியோட புகைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு வந்து பிடிக்குது. அதை பார்த்ததும் ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக எடுத்துருக்குற அப்படின்னு பாராட்டுறாரு. மற்றவங்களாக இருந்தால் அதை மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரகுராயோட நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டைம்ஸ் லண்டன் பத்திரிகைக்கு அந்த ஒரு புகைப்படத்தை அனுப்புகிறாரு. அந்த வாரத்தோட கடைசியில் டைம்ஸ் லண்டன் பத்திரிகையில் ரகுராய் எடுத்த அந்த கழுதை குட்டியோட புகைப்படம் அரை பக்கத்துக்கு வந்து வெளியாகியிருக்குறங்க வெளியாகியிருக்கு. அந்த புகைப்படத்தையும் அதற்கு கீழே இவருடைய பெயரையும் பார்த்த ரகுராய் என்ன நினச்சிருப்பார் நீங்களே சொல்லுங்கள். இனிமே நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது இந்த புகைப்படத்தை எடுக்கிறது தான், புகைப்படத்துறை தான் நம்மளோட வாழ்க்கை, நாம் ஏன் இதிலே பயணிக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரகுராய் புகைப்படத்துறைக்குள்ளார வராரு. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்னென்ன, எப்படி அந்த புகைப்படத்துறையில் இன்னைக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு புகழோடு இருக்கிறார், அதாவது ரகுராய் அப்படின்னு சொன்னால் அவர் எடுத்த புகைப்படங்கள் எப்பயுமே இந்த புகைப்படங்களுக்கு ஒரு தனி சிறப்பு எப்பயுமே வந்து இருக்குங்க. அதுவும் குறிப்பாக இந்தியர்கள் அவங்க எடுக்கிற அந்த புகைப்படம் எப்பயுமே தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுவும் இந்திய புகைப்பட கலைஞரில் ரகுராய் அப்படின்றவர் தவிர்க்கவே முடியாதவர் அப்படின்னும் சொல்லலாம். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787701078.

0: நொறியிலே.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு புகைப்பட கலைஞர் ரகு ராய், இந்தியாவுடைய புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் அப்படின்னு சொல்லலாங்க. யதார்த்தமாக ஒரு நாள் நண்பர் கூட போகும்போது அவர் வந்து ஒரு புகைப்பட கலைஞர், அவர்கிட்டருந்து கேமரா வாங்கி ஒரு புகைப்படம் எடுக்கிறாரு. அந்த புகைப்படம் அவரை அவரோட வாழ்க்கை முழுவதுமாக புகைப்படம் எடுக்க வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்தளவுக்கு அது நல்லா இருந்திருக்கு. ஒரு கழுதைக்குட்டியோட ஒரு முகத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாருங்க. அது இணையதளங்களில் கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ரகுராய் அவர்களுடைய புகைப்படங்களில் இந்த புகைப்படத்தை, இந்த புகைப்பட கலைஞர் இந்த ஒரு வேலையை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அதாவது அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு. எல்லாருமே இந்த உலகத்தை வந்து நார்மலாக பார்ப்பாங்க, ஆனால் நான் இந்த உலகத்தை கேமரா வழியாக பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது கையில் கேமரா இல்லை அப்படின்னா அந்த நிகழ்வை நான் பார்க்கறதுக்கே வந்து ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. புகைப்படம் அப்படின்றது நார்மலாக பார்க்கறதுக்கு மட்டுமே இல்லை, அது வந்து ஒரு தரிசனம் அப்படின்னு அவர் அந்த இன்டர்வியூவில் குறிப்பிடுறாருங்க. இதனால் மனிதர்கள் அந்த புகைப்படத்தை வழியாக தான் நிறைய விஷயங்களை வந்து கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ புகைப்படங்கள் அப்படின்றப்ப, இப்போ நம்ம வந்து ஒரு எழுதுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரீவ்ரைட் பண்ணிடலாம், ஆனால் புகைப்படங்களை பண்ண முடியாது அப்படின்னு குறிப்பிட்டுறார். இந்த புகைப்பட கலைஞர் வேலை மேலே அவர் பெரிய மரியாதை வச்சிருக்கிறாரு அப்படின்னும் சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னா நார்மலாக வந்து நாம் வந்து எடுத்துட முடியாது, அந்த புகைப்படத்துக்காக காத்திருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்றாரு. இப்போ ஒரு புகைப்படம் நாம் வந்து போகிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு புகைப்படம், ஆனால் நாம் வந்து ஒரு ரியல் ஃபோட்டோகிராஃபர் அதற்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாம் கூட நார்மலாக எடுத்துருவோம், ஆனால் சன்னு மூணு அதெல்லாம் வரத்துக்காக வெயிட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் வந்து நிறைய புகைப்படத்துக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாருடைய கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, புகைப்பட கலைஞர், இந்தியாவுடைய புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் ரகுராய் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவரோட எடுத்த புகைப்படம் எல்லாமே ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லலாம். அவர் எடுத்த முதல் புகைப்படம், புகைப்படம்னா என்னன்னே தெரியாது, கேமரானா என்னன்னே தெரியாது. அவர் நண்பர்கிட்ட வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, அது மாதிரி எடுக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய பத்திரிகையில் வர அளவுக்கு அவரோட அந்த புகைப்படம் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே புகைப்படத்துறைக்குள்ளார வராருங்க. அதே மாதிரி இந்த புகைப்படம் அப்படின்றது உணர்வுகளை கடத்தும். இந்தியாவையே ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் விஷவாயு கசிவு, போபால் விஷக்காய்வு, விஷவாயு கசிவு அப்படின்ற ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. அங்கே அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக போயிட்டு நிறைய கருப்பு வெள்ளை புகைப்படங்களை எடுக்கிறாருங்க. அந்த நிகழ்வு எப்படிப்பட்டது அப்படின்றது, அந்த நிகழ்வு எவ்வளோ கொடுமையானது, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ வருத்தம் இருக்குது அப்படின்றது இவர் எடுத்த புகைப்படங்கள் மூலமா தெரிஞ்சுது. ஒரு சிறுவர் அவர் மண்மூடிய நிலையில் வந்திருக்கிறாரு. அந்த புகைப்படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலமான ஒன்றுன்னு சொல்லலாங்க. அந்த நிகழ்வு எவ்வளோ துயரமானது அப்படின்றத இவரோட புகைப்படம் வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர் நிறைய பத்திரிகைகளில் பணி செஞ்சுருக்காருங்க. பத்திரிகைகளுக்காக அவர் எடுத்த புகைப்படங்கள் ரொம்ப ரொம்ப பிரபலமானது. அந்த ஒரு காலகட்டங்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களை அவர் வந்து புகைப்படம் எடுத்திருக்கார். அது வந்து ரொம்ப ஒரு பார்த்ததுமே செம்ம புகைப்படம்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த புகைப்படங்கள்லாம் இருந்திருக்குங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவரோட அந்த புகைப்பட வாழ்க்கை அதையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787707078. பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. எல்லாரோட வாழ்க்கையிலும் பல்லாயிரம் நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் ஒரு நினைவுகளாக நம்மளோட மனசில் வந்து இருக்குங்க. அப்படிப்பட்ட நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாரோடைய ஒரு கதையை சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, ரகுராய் அப்படின்ற புகைப்பட கலைஞர், இந்தியாவுடைய புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர். நிறைய ஆளுமைகளை அவர் புகைப்படம் எடுத்திருக்காரு. நிறைய பிரபலமானவர்களை அவர் வந்து புகைப்படம் எடுத்திருக்கிறாருங்க. அவர் எடுத்த புகைப்படங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மிகப்பெரிய அரசியல் தலைவர்களை, அன்னை தெரசாவுடைய நிறைய புகைப்படங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். அவங்கள வந்து நிறைய புகைப்படம், அன்னை தெரசா அவங்களை வந்து இவராகவே நிறைய புகைப்படங்கள் வந்து எடுத்திருக்கிறாருங்க. இவர் எடுத்த சில புகைப்படங்கள் என்னையும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னையும் அப்படின்னா எல்லாரையுமே கவரும், நான் பார்க்கவும் என்னையும் அது வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்தது. அதாவது அவர் எடுத்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில புகைப்படங்களை அப்படியே வந்து அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஒரு தாத்தா சோகமாக அவர் வந்து ஒரு போட்டில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காருங்க. அது வந்து கலராக இவர் எடுத்த நிறைய புகைப்படங்கள் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் நிறைய புகைப்படங்கள். எந்த புகைப்படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து எடுக்கணும், எந்த புகைப்படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறையே வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இன்னொரு புகைப்படம், ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு, அப்படியே சுற்றிலும் அந்த ஒரு பனிமூட்டம், ஹில் ஸ்டேஷனான்னு தெரில, ஆனால் சுற்றிலும் பனி இருக்குது. ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு, அதில் ஒருத்தர் தொங்கிட்டுருக்காரு, கையில் ஒரு டீலாம் நிறையா இருக்குது. அது வந்து அப்படியே அவ்வளோவா சூப்பராக இருக்குங்க. இது வந்து அவருடைய புகைப்படங்கள். நான் வந்து ஒரு 100 புகைப்படங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அட்ராக்டான சில புகைப்படங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையோட அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே. மீண்டும் சந்திக்கும் வரை பாய் பாய் நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.